0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாயம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஃ சிவாய சாம்பாய சாந்தாய பரமாத்மனே மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய மகாதேவாய தே நமஹ. சக்தி லேனிதே சிவுடு வியக்தம் காடு, சிவுடு லேனிதே சக்தி கோச்சரிஞ்சது. சிவசக்துலு அவிபாஜ்யுலு. நிஜானிக்கு ஒகே பரமேஸ்வர தத்துவம் ஜகத்ரக்ஷண கோசம் ஜனனீ ஜனகுலுகா ஆவிர்பவிஞ்சிந்தி. ஆதி தம்பதுலகு ஆதரங்க பக்திதோ பிரணாமாஞ்சலி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக
2: யஜுர்வேத சம்ஹிதா பாடாக.
3: ஓம் இஷேத்வோர்ஜேத்வா வாஜவஸ்தோ பாயவஸ்த தேவோ வஸ்ஸவிதா ப்ரார்ப்பயதோ ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வமக்னியா தேவ பாகமோர்ஜஸ்வதே பயஸ்வதே ப்ரஜாவதீஹி அனமேவா அயக்ஷ்மாமாவஸ்தேன ஈஷதமாகசுகும்ஸோ ருத்ரஸ்ய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் அத சோடசோத்யாய பார்த்திவ பூஜன பிரகாரஸ்தலானி ச ரிஷய ஊஜு பார்த்திவ பிரதிமா பூஜா விதானம் ப்ரூஹி தத்தம ஏன பூஜா விதானேன சர்வாபீஷ்டம் அவாப்யதே. சூத உவாச சுசாது பிருஷ்ட யுஷ்மாவிஹி சதா சர்வார்த்ததாயகம் சத்யோ துக்கஸ்ய சமனம் ஸ்ருணுத ப்ரப்ரவாமவஹ. அபமிருத்யுஹரம் கால மிருத்யோஶ்சாபி விநாசனம் சத்ய கலத்ர புத்ராதி தன தானிய ப்ரதம் த்விஜாஹ அன்னாதி போஜ்யம் வஸ்திராதி சர்வமுத்பத்யதே யதஹ ததோ ப்ரதாதி ப்ரதிமா பூஜாபீஷ்ட ப்ரதா புவி புருஷாணாம் ச நாரீணாம் அதிகாரோத்ர நிஷ்சிதம். நத்யாம் தடாகே கூபே வா ஜலாந்தம் மிருதமாஹரேத் சம்சோத்ய கந்த சூர்ணேன பேஷயித்வா சுமுண்டபே. ஹஸ்தேன ப்ரதிமாம் குர்யாத் க்ஷீரேன ச சுசம்ஸ்க்ருதாம் அங்க ப்ரத்யங்க கோபேதாம் ஆயுதை ச சமன்விதாம் பத்மாசனஸ்திதாம் க்ருத்வா பூஜயேத் ஆதரேன ஹி விக்னேஷாதித்ய விஷ்ணூனாம் அம்பாயாச்ச சிவஸ்ய ச சிவஸ்ய சிவலிங்கம் ச சர்வதா பூஜயே த்விஜஹ ஷோடசைருபசாரைச்ச குர்யாத் தத்ஃபலசித்தயே. புஷ்பேன ப்ரோக்ஷணம் குர்யாத் அபிஷேகம் சமந்திரகம் சால்யண்ணேனைவ நைவேத்யம் சர்வம் குடவமானதஹ க்ருஹம் தூ குடவம் ஞேயம் மானுஷே ப்ரஸ்தமிஷ்யதே தைவே ப்ரஸ்தத்ரயம் யோக்யம் ஸ்வயம்போஹ ப்ரஸ்தபஞ்சகம் ஏவம் பூர்ணபலம் வித்யாத் அதிகம் வைத்வயம் த்ரயம் சஹஸ்ர பூஜயா சத்யம் சத்யலோகே லபே த்விஜஹ த்வாதசாங்குலமாயாமம் த்விகுணம் ச ததோதிகம் பிரமாணம் அங்குலஸ்யைகம் ததூர்த்வம் பஞ்சகத்ரயம் அயோதாருக்ருதம் பாத்ரம் சிவமித்யுச்யதே புதைஹ ததஷ்டபாகஃ ப்ரஸ்தஸ்யாத் தச்சதுஷ்குடவம் மதம் தசப்ரஸ்தம் சதப்ரஸ்தம் சஹஸ்ரப்ரஸ்தமேவ ச ஜலதைலாதிகந்தானாம் யதா யோக்யம் ச மானதஹ மானுஷாஷஸ்வயம்பூனாம் மகாபூஜேதி கச்சதே. அபிஷேகாதாத்மசுத்திர்கந்தாத் புண்ணியமவாப்யதே. ஆயுஸ்திருப்திஸ்ச நைவேத்யாத் தூபாத் அர்த்தம் அவாப்யதே. தீபா ஜானமவாப்னோதி தாம்பூலாத் போகமாப்னுயாத். தஸ்மாத் ஸ்நானாதிகம் ஷட்கம் பிரயத்னேன பிரசாதயேத். நமஸ்காரோ ஜபஸ்சைவ சர்வாபீஷ்ட ப்ரதாவுபௌ பூஜான் தேஜததா கார்யௌ போகமோக்ஷார்த்திபிர்நரைஹி சம்பூஜ்ய மனசா பூர்வம் குர்யாத் தத்தத் சதா நரஹ. தேவானாம் பூஜையா சைவ தத்தல்லோகமவாப்னுயாத். ததவாந்தரலோகே ச யதேஷ்டம் போக்யமாப்யதே. தத்விசேஷான் ப்ரவக்ஷ்யாமி ஸ்ருணுத ஸ்ரத்தயா த்விஜாஹ. விக்னேஷ பூஜையா சம்யக் பூர்லோகே அபீஷ்டமாப்னுயாத். சுக்ரவாரே சதுர்த்தியாம் ச சிதே ஸ்ராவண பாத்ரகே பிஷக்ருக்ஷே தனுர்மாசே விக்னேஷம் விதிவத்யஜேத். சதம் பூஜா சஹஸ்ரம் வா தத் சங்க்யாக தினைர்யஜேத். தேவாக்னி ஸ்ரத்தயா நித்யம் புத்ரதம் சேஷ்டதம் திருணாம் சர்வ பாப பிரசமனம் தத்த துரித நாசனம். வார பூஜாம் சிவாதீனாம் ஆத்மசுத்தி பிரதாமிதுஹ. திதி நக்ஷத்ர யோகானாம் ஆதாரம் சார்வகாமிகம் ததா விருத்திக்ஷயா பாவாத் பூர்ண பிரம்மாத்மகம் விதுஹ. உதயாருதயம் வாரோ பிரம்ம பிரபிருதி கர்மணாம் தித்யாதௌ தேவ பூஜாஹி பூர்ண போக பிரதானிருணாம் பூர்வபாக பிதிருணாம் தூ இஷியுக்த பிரசஸ்யதே. பரபாகஸ்து தேவானாம் திவாயுக்த பிரசஸ்யதே. உதய வியாபி நீகிராஹ்ய மத்யாஹ்னே யதி சா திதிஹ தேவகாரியே ததா கிராஹ்யாஸ் திதி ருக்ஷாதிகா சுபாஹ. சம்யக் விசார்ய வாராதீன் குர்யாத் பூஜா ஜபாதிகம் பூஜார்யதே அனேனேதி வேதேஷ்வர்த்தஸ்ய யோஜனாம் பூர்போகஃ.

ஹிருதம் மதுவியன்வாஜியஸ்யஹோதர்யஜ ஹோதாய க்ஷத்துரோதிஷ கவஷ்யோ நவ்யஜஸ்வதீ ரஷ்விப்யாநதுரோதிஷ இந்திரோ நரோதாசீதுகே துஹே தேனுஸ் சரஸ்வத்யஸ்வினேந்திராய பேஷஜம் சுக்ரன் ஜ்யோதிரிந்திரியம் வயஸ் சோமஃ பரிஸ்ருதா ஹிருதம் மதுவியன்வாஜியஸ்ய ஹோதர்யஜ ஹோதாயுபேஷோஷேனந்திவாஷ்வினமஞ்சாத்தேசரஸ்வத்யாத்விஷிமிந்திரேஷஜம்யேனோ நரஜாசிரியமாசாரம்பயஸ்வமரிசுதம் மதுவியன்வாஜியசியோதர்யஜ ஹோதாயுஷத்தைவியாஹோதாராபிஷஜாஸ்வினேந்திரன்னஜாகிர விதிவானக்தன்னபேஷஜைஹிஷூஷக்ஞே சரஸ்வதிபிஷக்சீசேனதுஹஇந்திரியம் வயஸ்ஸோமஃ பரிஸ்ருதா ஹிருதம் மதுவியன்வாஜ்யஸ்யஹோதர்யஜ ஹோதாயக்ஷத்திஸ்ரோ தேவீர்நபேஷஜந்த்ரயஸ்த்ரிதாதா.

ஜேஹஸ்திரவரோத சரஸ்வத்யாஸ்விபியாமியதே ரதாஹ ரேதோன ரூபம் அமிர்தஞ்சனித்ரமிந்திராயத்வஷ்டா ததாதிந்திரியாணி வசுவனே வசுதேயஸ்ய வ்யந்து யஜா தேவோ தேவைர் வனஸ்பதிர் ஹிரண்யபர்ணோ அஸ்விபியாக்ஞே சரஸ்வத்யா சுபிப்பல இந்திராய பத்ஸ்யதே மது ஓஜோன ஜூதிர்ஷபோ நபாமம் வனஸ்பதிர் நோ ததாதிந்திரியாணி வசுவனே வசுதேயஸ்ய வ்யந்து யஜா தேவம் பர்ஹிர்வாரீதீநாமத்வரே ஸ்தீர்ணமஸ்விப்யா மூர்ணம் ரதா சரஸ்வத்யா ஸ்யோனமிந்ரதே சதாஹ ஈஷாயை மன்யுக்ஞே ராஜானம் பர்ஹிஷா ததுரிந்திரியம் வாசுவனே வசுதேயஸ்ய வ்யந்து யஜா தேவோ அக்னிஸ்விஷ்டகிருத்தேவான்யக்ஷத்யதாயதக்ஞே ஹோதார இந்திராமஸ்வினா வாசா வாசக்ஞே சரஸ்வதீ மக்னிக்ஞே சோமக்ஞிஸ்விஷ்டகிருதே ஸ்விஷ்ட இந்திரசுத்ராமா சவிதா வருணோ பிஷகிஷ்டோ தேவோ வனஸ்பதி ஸ்விஷ்டா தேவா ஆஜ்யபாஹ ஸ்விஷ்டோ அக்னிரக்னிநாஹோதாஹோத்ரே ஸ்விஷ்டகிருத்யஷோன ததாதிந்திரியமூர்ஜமபாசிதிக்ஸ்வதாம் வாசுவனே வசுதேயஸ்ய வ்யந்து யஜா அக்னிமத்யஹோதாரமௌர்ணீதாயை யஜமானஃபஜன்பக்தீ ஃபஜன் புரோலாஷான் வத்ரன்னஸ்விப்யாம் சாகக்ஞே சரஸ்வத்யை மேஷமிந்திராய ரிஷபம் சுன்வன்னஸ்விப்யாக்ஞே சரஸ்வத்யா இந்திராய சுத்ராம்ணே சுராசோமான் சூபஸ்தா அத்ய தேவோ வனஸ்பதீரபவதஸ்விப்யாம் சாகேன சரஸ்வத்யை மேஷேணேந்திராய ரிஷபேண அக்ஷக்ஞிஸ்தான் மேதஸ்தப்ரதீபசதாக்ருபீஷதாவீ விருதந்த புரோலாஷைரபூரஸ்வினா சரஸ்வதீந்திரசுத்ராமா.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Machur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
1: Om Namah Paramarishibhyo. நமஃ பரமரிஷிப்யஹ அந்தராயதி மிரோபசாந்தே குணினம் ப்ரபத்யே மதீய ஹ்ருத்பத்மஜுஷம் ப்ரபத்யே சரண்யமீஷம் சரணம் ப்ரபத்யே அருணாச்சலவரக்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண

நட்சத்திரம் பிரஜாபதிர்தேவதேன் வதா நட்சத்திரம் மருதோ தேவதா பாவர் நட்சத்திரகும் ருத்ரோ தேவதா புனர்வசுர் நட்சத்திரம்.

நக்ஷத்திரமிந்திரோதேவதாஸ்த்ரோஷ்டபதா நக்ஷத்திரமயர்புத்யோதேவதாஸ்த்ரோஷ்டபதா நக்ஷத்திர

ஆதாய ஹிருத் கமல. ஹிருத் கமல மீன்ஸ் வித் இன் த லோட்டஸ் ஆஃப் தேர் ஹார்ட் தே மெடிடேட் ஆன் யூ ஓன்லி ஓ விஸ்வநாதா. விஸ்வநாத அஷ்டகம் சேஸ் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் அன் அக்ஷரம் பரமம் பிரம்ம அசச்ச சத் அசச்சயா. எவ்ரிதிங் அப்பியர் ஃப்ரம் யூ ஓன்லி அண்ட் யூ ஆர் தட் சுப்ரீம் ரியாலிட்டி. பரமம் பிரம்ம ஹிருதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம். பரம் மீன்ஸ் த சுப்ரீம், பிரம்ம மீன்ஸ் த அப்சல்யூட் ட்ரூத். And you are that, you are representing that absolute, you are that ultimate absolute truth. Ritakam Satyam Param Brahma Purusham. And Mahadeva is also described as Paratpara. Param means the supreme. Paratpara means the supreme of the supreme. There is nothing that is beyond Mahadeva. Paraat Parataro Brahma Tatparaat Parato Harihi Tatparaat Parato Ishas Tanme Mana Shiva Sankalpamastu. Greater than the greatest is Brahma. But beyond Brahma is Hari. And beyond, greater than Hari is that Ishvara. So let my mind contemplate only on that Ishvara, Mahadeva, Sambashiva. 18th verse, Rigvedam, Kilabagam, Shiva Sankalpa Suktam says that. And then he goes on to say, Prakritim Purusham Chaiva Kshobayitvaka Tejasa Brahmanam Asirjat Tasma Devadeva Prajapatihi. He is the supreme Brahman. He is indestructible. He is Avyaya. He is both existent and non-existent. சத்ரிம்ஷத் தத்வரூபாய தத்வாதீதாய சம்பவே. All the 36, in Shaivism we talk of 36 தத்வாஸ். So he transcends all of them. He is beyond all of them. கோஹி சக்தோ குணான் வக்தும் தேவதேவஸ்ய தீமதா கர்ப்ப ஜன்ம ஜராயுக்தோ மர்த்யோ மிருத்யு சமன்விதா. கோஹி சக்தோ, how can a person like me who is bound by birth, old age, disease and death, கர்ப்ப ஜன்ம ஜராயுக்தோ, I am bound by birth, old age, disease and death, how can a person like me describe Mahadeva? I don't have the capability, I don't have the shakti to contemplate the glories of Lord Shiva. கோஹி சக்தோ பவம் ஞாதும் மத்வித பரமேஸ்வரம் ரிதே நாராயணாத் புத்ர சங்க சக்கர கதாதராத். That's where Bhishma says, if someone who can contemplate on Mahadeva, someone who has capability of glorifying Mahadeva, and that is Shankha Chakra Gadadari, the one who has the Shankha Chakra Gada and Padma, that is Narayana. He can only understand Bhava, that is Mahadeva, to some extent. But even we see, even Vishnu went in search of the feet of Lord Shiva. When Vishnu says, Varshakoti Sakasram Tu Sakasrabdair Atanvakam Bhaktya Sampujitopisha Padono Darshitastvaya. Padma Purana Patalakanda 114th chapter. Vishnu says, I have been searching for your feet for crores and crores of years. I have been searching for your feet, O Mahadeva. You have not manifested that to me. That is the story of Brahma searching for the beginning. That is the head of Lord Shiva and Vishnu searching for the feet of Lord Shiva. Anadhyantam adhyam param tattvam artham chidakaram ekam turiyam tvamekam hari brahma mrugyam. Hari and Brahma went in search of the beginning and end of Lord Shiva. When they were fighting in ahankara on supremacy, Mahadeva appeared as an agni stamba. He showed his anantatva, he showed his infiniteness in front of Brahma and Vishnu and then destroyed their ahankara. So that's where Vishnu says in Padma Purana, Narada Purana, I'm still searching for your feet. I don't know. You have not manifested that to me. So even Brahma and Vishnu cannot understand Lord Shiva. But to some extent, if one can contemplate, if one can talk about the glories of Lord Shiva, that is Vishnu. That's what Bhishma says. Rite Narayanat Putra Shankha Chakra Gadadarat ஏஷ வித்வான் குணஸ்ரேஷ்டோ விஷ்ணு பரம துர்ஜயா திவ்ய சக்ஷுர் மகாதேஜா வீக்ஷ்யதே யோக சக்ஷுஷா. ஹி இஸ் ஆல்வேஸ் இன் யோகிக் கான்டெம்ப்ளேஷன் மெடிடேட்டிங் ஆன் சாம்பசிவா. பீஷ்மா சேஸ் டு த பாண்டவாஸ், கிருஷ்ணா ஆல்வேஸ் மெடிடேட்ஸ், ஹி இஸ் ஆல்வேஸ் இன் யோகிக் கான்டெம்ப்ளேஷன் ஆன் மெடிடேட்டிங் எட்டர்னலி ஆன் மகாதேவா. ருத்ரபக்தியா து கிருஷ்ணேன ஜெகத் வியாப்தம் மகாத்மனா. Vishnu is pervading the universe by the grace of Lord Shiva, by the bhakti that he has been engaged to Lord Shiva for eons and eons. The prasadya tadadevam badaryo kilabharata. In Badrikashrama, he worshipped Lord Shiva. So that's where there is a story in the Puranas also. In Badrikashrama, he gave one of his eyes to Lord Shiva, and then we'll be seeing that. It will be highlighted by Upamanyu Maharshi also. So in Badrikashrama, he pulled out one of his eyes and then he gave it
and surrender to

0: the lotus feet of Lord Shiva, and Mahadeva appeared in front of him and gave the Sudarshana Chakra. So the prasadya tadadevam badaryo kilabharata arthat priyataratvam cha sarvalokeshu vaitada praptavaneva rajendra suvarnakshan maheshwarat. And this Vasudeva is known for his bhakti to Lord Shiva. He has attained this, he has become famous, he has attained name and fame and knowledge by the bhakti that he has been rendering to Lord Shiva for eons and eons. So there is nothing greater than Lord Shiva. And then he goes on, Bhishma says, Purnam Varsha Sagasram Tu Taptavanesha Madhavaha Prasadya Varadam Devam Charachara Gurum Shivam. This Madhava, he underwent very austere penances for 1,000 years to gratify Lord Shiva. And this we again see in Drona Parvam. Krishna, Bhishma talks about Krishna. In Drona Parvam, 201st chapter, we saw how Narayana was meditating on Mahadeva for Parashakti and Paramashiva for 66,000 years. How he was meditating? Urdhva Bahur Mahateja, by lifting his hands, by having his hands raised upwards, standing on one leg. Mahateja Jvalanaditya Sannibaha Shashtim Varsha Sahasrani Tavanti Eva Shatanicha. For 66,000 years he was meditating. And then he had the vision of Mahadeva. Aniyasam Aniyam Sam Brigadyascha Brigattaram Rudram Ishanam Rishabam Chekitanam Ajamparam. See how Mahadeva is described, that realization of Lord Shiva that Narayana had. Paramashiva is described as the Aniyasam Aniyamsam, the smaller than the smallest. Brihadyascha Brihattaram, he is the greatest of the greatest. That's why Rudram says, Brihate cha Varshiyase cha namo Vriddhaya cha Samvridvane cha namo Agriyaya cha Pratamaya cha. You are the first and foremost, Vamadeva Yanamo Ajyeshta Yanamakshreshta Yanamo. You are the best and first and the greatest of all. So that's where Anoraniyan Mahato Mahiyan, Upanishads also say that supreme reality is the smaller than the smallest and larger than the largest. That is the realization that Vishnu had when after he had the vision of Mahadeva after meditating for 66,000 years. Rudram Ishanam, and who is that personality? Rudram Ishanam Rishabam Chekitanam Ajamparam. He is the birthless. Ajam means birthless, Param means the supreme. Ishanam, he is the ruler of all the creatures, starting from the blade of a grass till Vishnu. Rudram, and he is the remover of all the sorrows. Rudra means the one who removes all the sorrows. Ishanam, Rishabam, he rides on the bull, Nandishwara. So that's how he was described. That's in the Drona Parvam. And here also Bhishma says, Purnam Varsha Sagasram Tu Taptavanesha Madhavaha. This Madhava meditated on Mahadeva for 1,000 years. He underwent austere penances. Yuge yuge tu krishtena toshito vai maheshwaraha bhaktya paramaya chaiva preetaschaiva mahatmanaha. Yuge yuge, in every yuga, this Krishna has been, every avatara, whenever he takes every avatara, and as Vishnu, he always does penance. He has always dedicated himself in devotion to Lord Shiva, Mahadeva. As Matsya, Kurma, Varaha, Narasimha, Vamana, Parashurama, Shrirama, Balarama, Krishna, he has dedicated himself in bhakti to Parashakti and Paramashiva. As Kalki also, he will worship Parashakti and Paramashiva. That's what Kalki Puranam says. And as Vishnu also, he does worship Mahadeva. Shashtim Varsha Sagasrani, 66,000 years. Aishwaryam Yadrisham Tasya Jagat Yoner Mahatmanaha Tadayam Drishtavan Sakshat Putrarte Harir Achyutaha. How great is the puissance of the high-souled Mahadeva, that original cause of the universe. He glorifies Samba Shiva and Hari. He says Hari is very lucky. Vishnu is very lucky because he has seen Mahadeva through his own eyes. And he has got Aishwaryam. Aishwaryam means prosperity. Aishwaryam comes from the root word Ishwara. So that Aishwaryam was given to Vishnu, Brahma and Indra by Lord Shiva. This is told in the Rigvedam, 5th canto, 3rd chapter, 3rd verse. தவஸ்ரீயே மருத்தோ மர்ஜயந்த ருத்ரகத்தே ஜனிம சாருச்சித்ரம் பதம் யத் விஷ்ணோர் உபமம் நிதாயி தேனபாசி குஹ்யம் நாமகோணாம். விஷ்ணு அக்வயர்ட் த போஸ்ட் ஆஃப் பீயிங் விஷ்ணு வைகுண்டபதி. ஹி பிகேம் வைகுண்டபதி அண்ட் ஹி அக்வயர்ட் லக்ஷ்மி, ஹி அக்வயர்ட் த ப்ராஸ்பரிட்டி பை த கிரேஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் மகாதேவா. அண்ட் எவ்ரி வேதிக் ஹிம் தட் இஸ் ஸ்டேட்டட் தேர் இஸ் அ சப்போர்ட்டிங் ஃபேக்ட், தேர் ஷுட் பி அ சப்போர்ட்டிங் ஃபேக்ட் இன் த ஸ்மிருதி இஸ் உபபிரம்மணம். தட்ஸ் வாட் இஸ் உபபிரம்மணம். சப்போர்ட்டிங் ஃபேக்ட் ஷுட் பி தேர் இன் த ஸ்மிருதி இஸ். தட்ஸ் ஹவு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேதிக் ஹிம்ஸ். சோ த சப்போர்ட்டிங் ஃபேக்ட் இஸ் தேர் இன் பராஷர உபபுராணம் 16th சாப்டர். ததாதி சர்வஜந்தூனாம் அச்சிராதேவ சத்தம ரௌத்ரம் லிங்கம் மகாவிஷ்ணுர் பக்தியா சுத்தம் ஷிலாமயம் சாருச்சித்ரம் சமவ்யர்ச்ச லப்தவான் பரமம் பதம் யாச்சலக்ஷ்மி சமாக்யாதா மகாவிஷ்ணுஷ்ச வல்லபா யஸ்ய லிங்கம் சமவ்யர்ச்ச சம்பூஜ்யஹ சர்வசேதனைஹி. பராஷர மகர்ஷி சேஸ் everything was acquired by Brahma, Vishnu and Indra. Vishnu acquired the post of being Vishnu, and also he acquired Vaikuntha, he acquired prosperity, he acquired Lakshmi as his wife by the grace of Paramashiva, by engaging in unflinching devotion to Paramashiva. Yathanyecha bhavet bhaktim tvatto nityam maheshwara. Our Nandishwara doesn't ask for anything. If you have to give me a boon, give me that boon where I will have to worship only you and not anything else. Yathanyecha bhavet bhaktim tvatto nityam maheshwara. I have to worship you eternally. And then goes on Bhishma, யஸ்மாத் பரதரம் சைவ நான்யம் பஷ்யாமி பாரத. யஸ்மாத் பரதரம், தேர் இஸ் நத்திங் தட் இஸ் கிரேட்டர் தன் ஹிம். யஸ்மாத் யஸ்மாத் பரதரம் நாபரமஸ்தி கிஞ்சித் யஸ்மாண்ணானியோ நத்யாயோஸ்தி கஷ்சித் ப்ரக்ஷ இவ ஸ்தப்தோ திவி திஷ்டத் ஏகஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம். மகாநாராயண உபநிஷத் அண்ட் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் says the same thing as Bhishma says here. Yasmat paratram na paramasti kinchit, there is nothing that is greater than Mahadeva. And then Mahadeva is purnam purushena sarvam, he is that ultimate purusha. Purusha means the ultimate reality. He is all pervading and he is present beyond the universe. Vishwadipo rudro maharshihi, and there is nothing that is greater than him. Eko rudro nadvitiyaya வியாக்கியாதும் தேவதேவஸ்ய சக்தோ நாமான்ய சேஷதஹ ஏஷ சக்தோ மகாபாஹுர் வக்தும் பகவதோ குணான் விபூதிம் சைவ கார்த்ஸ்னியேன சத்யாம் மாஹேஸ்வரீம் நிருப. சோ ஹி இஸ் த ஒன்லி பர்சனாலிட்டி ஹூ கேன் டிஸ்கிரைப் லார்ட் சிவா அண்ட் ஹூ இஸ் காம்பிடென்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இஃப் ஹீ கேன் க்ளோரிஃபை. ஈவன் விஷ்ணு கெனாட் க்ளோரிஃபை கம்ப்ளீட்லி. இட் இஸ் டிஸ்கிரைப் இன் காஷி காண்டம், ஈவன் இஃப் விஷ்ணு ஹேட் டு ரிசைட் த க்ளோரிஸ் ஆஃப் பராசக்தி அண்ட் பரமசிவா with his mouth, he cannot complete it. Even he cannot do it. Even Adisesha or Vishnu, even Brahma cannot do it. But to some extent, if someone can describe the attributes of the illustrious Mahadeva, Supreme Mahadeva, that is Vishnu. That's what he says. So, O Yudhishthira, please bow to him. Please bow to him and then ask about the glories of Lord Shiva to Krishna. And then Bhishma says, before ending, he says, நாம்நாம் சகஸ்ரம் தேவஸ்ய தண்டினா பிரம்மயோனினா நிவேதிதம் பிரம்மலோகே பிரம்மணோ யத் புராபவத் த்வைபாயன பிரபுதயஸ்ததா சேமே தபோதனா ரிஷயஃ சுவ்ரதா தாந்தா ஷ்ருண்வந்து கததஸ்தவ த்ருவாய நந்தினே ஹோத்ரே கோப்த்ரே விஸ்வஸ்ருஜேகன் ஸ்ருஜேக்னயே மகாபாக்யம் விபோர் ப்ரூஹி முண்டினேன கபர்தினே. He says, In days of yore, there was a Maharshi named Thandin. He appeared from Brahma and then he got the 1000 names of Lord Shiva directly from the mouth of Brahma. And Krishna will be reciting those 1000 names to you guys. That's what he says to the Pandavas. And then he requests Krishna, Oh Krishna, please recite the glory of that personality who is called as Kapardi, Hotri, the universal protector, ultimate protector, who is the creator and the destroyer, who puts the jivas into illusion and also who gives grace, the doer of the 5 activities. Please recite the glories of Lord Shiva.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: பத்தி நிச்சயம் பண்ணணும் முதல். அந்த மாதிரி நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் பக்தி ஞான விசேஷாபிமுகசிய, பக்தி ஞான விசேஷேன அபிமுகீகர்த்தவியா பரமாத்மா. பக்தியா ஞான விசேஷேனச்ச இத்துக்கே ஞான விசேஷ விசிஷ்டையா பக்தியா உபாசனாதினா சக பரமாத்மா அபிமுகீகர்த்தவியா உபாஸ்யா இத்தர்த்தம். தேன கிம் பவதி பரமகாருணிகஸ்ய
1: மகாதேசிகஸ்ய சர்வானுக்ரஹகஸ்ய சிவஸ்ய பரப்ரஹ்மணஹ.
0: மகாதேசிகஹ ஆச்சார்ய தஸ்ய சர்வானுக்ரஹகஸ்ய சிவஸ்ய பரப்ரஹ்மணஹ பிரசாத பிரசாதாதிசயேன. பிரசாதாதிசயேன அதனாலதான் பரமாத்ம பிரசாதம் கிடைக்கும். இத்துக்கே இது இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம் சொல்லல. மோட்சபரியந்தம் எது அபேட்சதே தரி ஏதாதசவியாபாரோ வர்த்ததே சேதேவ பரப்ரஹ்மணஹ பிரசாதோ பவதி இது நிச்சயதே சாஸ்திர பிராமாண்யாத். தாதுஷ பரமாத்ம பிரசாத அதிசயேன அஸ்ய அதிகாரினஹ, அஸ்ய அதிகாரினஹ மோக்ஷாதிகாரினஹ மோக்ஷத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய இவனுக்கு பிரத்வஸ்த பாஷபடலா இது மோக்ஷஸ்ய விசேஷம். கைவல்ய லக்ஷ்மீ பிரத்வஸ்த பாஷபடலஹ யஸ்யாஹ சா. பாஷம்னா பந்தகம், பந்தகமான எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே போயிடும். பிரத்வஸ்தம் பிரத்வஸ்தா பாஷபடலா, பாஷபடலா சமூக பாஷஜாதம் சர்வம் சர்வே பாஷாஹ பிரத்வஸ்தாஹ பவந்தி.
1: பிரத்யக்ஷீபூத நிகில ஞானானந்த ஸ்வரூபா.
0: பிரத்யக்ஷீபூத நிகில ஞான நிரதிசயம் இருக்குதுல்ல சரி, பிரத்யக்ஷீபூத நிரதிசய ஞானானந்த ஸ்வரூபா நிகில ஞானம் ஏதோ இருக்கட்டும். நிரதிசயம் நல்லா இருக்கு. நிகிலம் என்றோட நிரதிசயம், நிரதிசய நிரதிசயம் யத் ஞானம் நிரதிசயஸ்ய ஆனந்த தத்ரூபா
1: தத் சமானான முனசாரா.
0: அந்த மோக்ஷத்துல சுத்தமான ஞானம் சுத்தமான ஆனந்தம் இது பிரகாசிக்கும். சுத்தமான ஆனந்தம்னா என்ன, விஷய சம்பந்தம் இல்லாம கிடைக்கிற க்ஷுத்ர ஆனந்தம் இல்ல, அப்பேற்பட்ட ஆனந்தம் ஆத்மஸ்வரூப ஆனந்தம் தெளிவா தெரியறது, அது பிரகாசிக்கிறது. இது தத் சமான குணசாரா, தத் சமான குணசார அது சமானமான குணங்களும் கிடைக்கிறது, அப்பேற்பட்ட கைவல்யமானது மோக்ஷா பிரயோஜனம் கைவல்ய லக்ஷ்மி பிரயோஜனம் பவதி சாஸ்திர விசாரஸ்ய பிரயோஜனம் பவதி.
1: ததஹ சவிஷயம் சப்ரயோஜனம் வேதாந்த ஸ்ரவணம்.
0: வேதாந்த ஸ்ரவணம் சவிஷயம் சப்ரயோஜனம் ச. இதோபி கிஞ்சித் அஸ்தி பசியாம வேகேன சமாப்யதே.
1: யதுக்தம் ஞேய பரிச்சேத ரூபத்வாத் ஞானஸ்ய
0: பரிச்சேதாசம்பவேபியம்பாமிதமிதிரேதாசம்பவேபிலட்சணமுகேனிதரவியாவத்தாமத்ரேணபரிச்சேதசம்பவாத். நமக்கு பரிச்சேதம் பண்றதுனா எவ்வளவு வேணும், இதரவியாவத்தமா தெரிஞ்சுக்கணும். அதனுடைய சமஸ்தரூபத்தையும் அப்படியே தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது, அது எங்கேயும் நடக்காது. நீ ஒரு கட்டத்தை வச்சுக்கோ, தஸ்ய பரிபூர்ணம் ஸ்வரூபம் கேனச்சித் அவகந்தும் சிக்கதேவ. கிமர்த்தம் அவகந்தவியம் நவகந்தவியம் நாபேட்சதே. அது கடம்னு விவகரிக்கிறதுக்கு அதனுடைய இதர இதர வியாவர்த்தமான ஸ்வரூபம் தானே தெரிஞ்சுக்கணும். தாவதேவ லக்ஷணேன கர்த்தவியம் அஸ்தி லக்ஷணேன அன்யதா லக்ஷண வாக்கிய தஸ்ய ஏயே விசேஷா சர்வே அத்ர ஆனியந்தேவா. லக்ஷணம் சொல்லும் பொழுது இதர வியாவர்த்தி அர்த்தம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவுதானே சொல்றது. தாவதேவ வக்தவியம் இது அஸ்மாக்கம் நியம லக்ஷணே. வியாவர்த்தியர்த்தம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். தது பிரம்மணா ந சக்யதே வா சக்யதே. ஈதிருகிவிதம் இது பரிச்சேதம் மாஸ்து பரிச்சேத அசம்பவேபி இத்துக்கே சாஸ்திர விசாரேண ந சக்யதே பஷாத் பிரத்யக்ஷி பவதி யதா ததா சக்யதே இது எத்திர வியாக்யானே உக்தம். அத்ர அஹம் ஏகவாரம் வியாக்யானம் பட்டாமி. நனு பிரம்மணா சர்வாத்மனா பரிச்சேத் பரிச்சேத்யத்வாபாவே வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தாஹ பக்த்யா மாம் அபிஜானாதி இது ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் சர்வாத்மனா பரிச்சேத ரூபேண ஞானேன பிராப்யதையா வர்ணிதம் பிரயோஜனம் ந சித்தியேத். சர்வாத்மனா பரிச்சேத கர்த்தவ்யா இத்தியபி உச்சதே கலு தத் கதம் சங்கச்சதே இது பிருஷ்ட்வா வததி ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் இது சதோஷஸ்ததவஸ்தேவ இது சேத்னா இதரம் வியாவிருத்தத்வ பரிச்சேதமா இதரவியாவிரத்தத்துவ பரிச்சேத மாத்திராவலம்பனேன ஸ்ரவணமனனயோ ஏகைக வித்யோபசம்ஹாரிய குணமாத்திராவகத்யா நிதித்தியாசனஸ்ச நிவர்த்தௌ சாட்சாத்காரே சர்வாத்மனா நிவர்த்தௌ இல்ல நிர்வர்த்தௌ தப்பா பிரிண்டிங் வந்திருக்கு நிர்வர்த்தௌ சாட்சாத்கார காலே சர்வாத்மனா பரிச்சேத சம்பவான் புரியுது இல்லையா ஸ்ரவண மனநயோ மனநாபியாம் ஏதாவதே அவகந்தவியம் இதர வியாவர்த்த ரூபேண அவகதம் செய்து உனக்கு சிரவணம் சரியா போயிடுது அவ்வளவுதான் ததனந்தரம் நிதித்தியாசனம் கர்த்தவியம் ததர்த்தம் உபாசிய குணாக கேச்சன அவகந்தவியா பூர்வம் சரியா போயிடுது ததப்பரம் சாட்சாத்காரோ எதா பவதி ததா பரிபூர்ண ரூபேண பரிச்சேத்தும் சக்கியதே இத்தேவ அபிப்பிராய அத பரிச்சேத்துமேவ ந சக்கியதே இது யாவான் பரிச்சேத அபேக்ஷதே தாவத் பரிச்சேத்தும் சக்கியதே இது சித்தாந்தம் கிருதா லக்ஷணேன பரிச்சேதோ ஹி சர்வத்ர லக்ஷ்ய விஷய லக்ஷ்ய விஷயம் இதர வியாவர்த்ததையா ஜ்ஞானம் லக்ஷணேன பரிச்சேத கிரியதே இத்யஸ்ய கோர்த்தஹ லக்ஷ்ய விஷயக விஷயகம் இதர வியாவர்த்ததையா ஜ்ஞானம் பவதி இத்யர்த்தஹ பிருத்வி இதர பின்னா கந்தவத்வாதி ஜ்ஞானம் பவதி இத்யர்த்தஹ அந்த மாதிரி
1: சர்வாம்சேன ஜ்ஞாதவ்யம்
0: நாஸ்தி நாஸ்தி நாபேக்ஷதே உபதிஷ்டஸ்ய பிரம்மணஹ லக்ஷணே வேதாந்த வாக்கீர் நிரூபிதே பரீட்சிதே ச பசுது லக்ஷணம் லக்ஷண பரீ லக்ஷணம் பரீட்சா உத்தேசா லக்ஷணம் பரீட்சா இது த்ரேதா சாஸ்திராணாங்கதி உச்சது லக்ஷணம் சொல்றது அதுக்கு அதுக்கப்புறம் பரீட்சை பண்ணணும் பரீட்சை பண்றதுன்னா என்ன அர்த்தம் இந்த லக்ஷணம் லட்சியத்துல சரியா இருக்கா இதுதான் அஸ்மாபி வாக்கியார்த்தம் கிரியத்தை குழு லக்ஷணம் லட்சிய சங்கதம் நாதி வியாப்தி நா வியாப்தி இதான் லக்ஷண பரீட்சா இப்ப பிரம்மத்தினுடைய லக்ஷணம் எங்க சொல்றது உபனிஷத்து சொல்றது ஸ்ருதி சொல்றது லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கணும் முதல் அனந்தரம் பரீட்சை பண்ணணும் தர்ஹி உபதிஷ்டஸ்ய பிரம்மணஹ லக்ஷணே வேதாந்த வாக்கியம் நிரூபிதே பரீட்சிதே சதி சதி பரீட்சிதே சாஸ்திரேண சாஸ்திர விசார பத்தியா பரீட்சணம் கர்த்தவியம் தது அஸ்மாக நம்மளுடைய வேலை அது பரீட்சிதே சதி தல்லக்ஷணசூன்ய சஜாதீய விஜாதீயபியா இந்த லக்ஷணம் எங்க இல்லையோ அதிலிருந்து வியாவர்த்தமா பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லையோ பிருத்திவியாக கந்தவத்வே லக்ஷணே உக்தே தஸ்மிஷ்ட பரீட்சிதே ஜலம் ந பிருத்திவி வாயுர் ந பிருத்திவி இந்த கந்தவத்வம் என்ற லக்ஷணம் எங்க இல்லையோ தேபிய சர்வேபியா வியாவர்த்தர் லபியதே சஜாதியேபியா விஜாதியேபியஸ்ச வியாவர்த்தர் லபியதே சஜாதியாக திரவியத்வேன சஜாதியா விஜாதியாக குணாதயா குண கர்ம சாமானியம் விஜாதியா எவஞ்ச லக்ஷணஸ்ய பிரயோஜனம் சொல்றார் சஜ ஸ்வ சஜாதிய விஜாதிய சர்வ வியாவிருத்தி கேனசித் ரூபேண சஜாதியாக அலக்ஷியாக ஏ பவந்தி பசந்து லக்ஷியாணாம் சர்வேஷாம் சங்கிரஹ அலக்ஷியபியோ வியாவிருத்தி அலக்ஷியம் த்விதம் சஜாதியம் விஜாதியஞ்ச பிருத்திவீத்வேன சஜாதியானாம் சங்கிரஹ ததபேக்ஷையா வியாபக தர்ம திரவியத்துவம் திரவியத்துவ ரூபேண சஜாதியாக ஏ ஜலாதய ததோ வியாவிருத்தி குணத்வாதி கர்மத்வாதி ரூபேண அத்தியந்தம் விஜாதியாக பதார்த்தாக அந்நிய பதார்த்தாக தேபியோபி வியாவிருத்தி ஏதாவது லக்ஷணஸ்ய பிரயோஜனம் இது பாலாக அப்படி பட்டந்தி தத்வதேவ அத்ராபி பிரம்மணா லக்ஷணே உக்தே தேன லக்ஷணேன பிரம்ம விஜாதியனாத பிரம்ம சஜாதியமே ஒன்று கிடையாது அதனால கந்தவத்வேன லக்ஷணேன பிருத்திவி சஜா பிருத்திவித்வேன சஜாதியானாம் சர்வேஷாம் சங்கிரகோ பவதின்னு சொன்னேன் இல்லையா அது இங்க தேவையில்லை ஏன்னா பிரம்மத்வேன சஜாதியமா ஒன்று கிடையாது ஏகமேவ அத்விதீயம் இருக்கிறதுனால சஜாதிய சங்கிரக ரூபமான பிரயோஜனம் இங்க கிடையாது அதனால விஜாதிய வியாவர்த்தி வேணும் தத் பிரயோஜனம் அத்த வர்த்தது கேவலம் ஏக வியக்தி ஏகமேவ வியக்தி ஏகைவ வியக்தி லக்ஷ்யபூதா பவதி தத்ர சஜாதிய சங்கிரகான்னு சொல்ல முடியாது இப்ப ஆகாசஸ்ய லக்ஷணம் உச்சது தார்க்கிகைஹி ஆகாசஸ்ய லக்ஷணம் உச்சது தத் சஜாதிய சங்கிரகார்த்தம் சொல்ல முடியாது சஜாதியம் கிடையாது ஒன்றுதானே இருக்கு அந்த மாதிரி இது ததா அவகந்தவியம் தல் லக்ஷண சூன்யேபியா தத் சஜாதிய விஜாதியேபியா தத் இதர சகல பதார்த்தேபியா வியாவிருத்தஸ்வரூபம் எத் தத் பிரம்மா இது விஜ்ஞாயதே ஸ்பஷ்டம் இல்லையா அத சமீச்சீனோயம் பிரம்ம விஷய சாஸ்திராரம்ப பிரம்ம விஷயகமான இதம் பிரம்ம விஷயகமா விஷயகம் இதம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் இது எது எது உத்தம் சூத்திரகாரேண தத் சமீச்சீனமேவ எத் அசந்திக்தம் அப்பிரயோஜனம் ச தத் ஹலு பிரேக்ஷாவதாம் விசார கக்ஷியாம் ஆரோஹதி எத் அசந்திக்தம் அப்பிரயோஜனம் ச தத் ஹலு ந பிரேக்ஷாவதாம் இருக்கு ந பிரேக்ஷாவதாம் விசார கக்ஷியாம் ஆரோஹதி எது அசந்திக்தம் எந்த விஷயத்துல சந்தேகமே இல்லையோ எதுக்கு பிரயோஜனமே இல்லையோ அது விசாரத்துக்கு விஷயமா வராது பிரேக்ஷாவதாம் பிரேக்ஷாவது புத்திமதாம் விசாரஸ்ய சக விஷயம் பவதி. இது பாமதி வாக்கியம். இது அசந்திக்தம் அப்பிரயோஜனம் நதத் பிரேக்ஷாவத் பிரதிபித்சா கோச்சரஹ யதா ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடஹ கரடதந்தாவா. பாமதி வாக்கியம் ஆரம்பத்திலேயே இருக்கு. யதா ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடஹ, ஸ்பீதாலோகம்னா பளிச்சுண்டு வர்ற பிரகாஷம், மத்தியானே மகான் பிரகாஷா வர்த்ததே கிரவுண்டு மத்தியே, அத்த கச்சன கட ஸ்தாபிதா. கிமர்த்தம் உத்தம் இத்துக்கே அது கடம் ஸ்பஷ்டமா தெரியும் இல்லையா, சந்தேகம் நாஸ்தி. ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடஹ அயம் கடோ நவா இது விசாரஸ்ய விஷயம் அனுபவதி சந்தேகா பாவத். கரடதந்தாவான் கரடம்னா காக்கஹான் அர்த்தம், காக்கை. காக்கைக்கு எத்தனை பல்லு விசாரம் நடக்குமா, ஏன் சந்தேகம் இல்லையா, சந்தேகம் இருக்கோ இல்லையோ, சந்தேகா அஸ்தி பரந்து பிரயோஜனம் நாஸ்தி. ஏவஞ்ச சந்தேகே சத்தியபி பிரயோஜனம் நாஸ்தி சேத் விசாராய நகச்சதி. பிரயோஜனம் வர்த்ததே சேதபி இதானிம் கடோ நவா இது விசாரஸ்ய பிரயோஜனம் பவதி, பரந்து சந்தேகோ நாஸ்தி கிமர்த்தம் விசாரா இது. ஏவஞ்ச இயம் வியாப்தி எத்ர எத்ர பிரேக்ஷாவத் ஜிஜ்ஞாசா விஷயத்துவம் தத்ர தத்ர சந்திக்தத்வே சதி சப்ரயோஜனத்துவம், சந்திக்தத்வே சதி சப்ரயோஜனத்துவம். சந்தேகமும் இருக்கணும், விசாரத்தினால பிரயோஜனமும் இருக்கணும், தத்ரைவ பிரேக்ஷாவதாம்
2: பிரயோகோபி விசாரேவ அந்தர்கத கலு சர்வோபி சிஷாதேஷ விசாரஹ இத்யுக்தே உச்சதே கலு சந்தேகோ நாஸ்தி சேதபி சிஷாதேஷ தத்கிம் பவதி மானாந்தரேண நிச்சிதேபி விஷயே யுக்த்யா திருடீகர்த்தும் சஹ விசாரஹ இத்யேவ திருடீகரணம் இது கிஞ்சித் அஸ்தி கலு பிரத்யக்ஷேண ஞாதேபி விஷயே அனுமானேனாபி யதி நிர்ணய சம்பவதி தர்ஹி சஹ நிர்ணய திருடோ பவதி. சந்தேகம் இல்லேட்டா கூட இனிமே ஒரு சந்தேகம் வரலாமோ இது சந்தேக கச்சித் ஆகச்சேத் ததேவ வா அன்யத் வா இது ஏவம் வா நபவதி வா இது சந்தேக பஷாத் கதாச்சித் சாத் தத் சந்தேக நிவர்த்தியர்த்தம் ஏகா யுக்திரபி லபியதே சேத் சம்யக் பவதி இது. ஏவஞ்ச பஷ்சாத் சம்பாவித சந்தேகம் ஆதாயாபி பவதி இத்யேவ. அதான் சம்பாவிதா கஷ்டித் சந்தேகம் சாத் சேத் அது கூட வரக்கூடாதுன்றதுனால ஒரு யுக்தி கூட கலெக்ட் பண்ணி வைக்கிறது, ததர்த்தம் அப்படி விசாராக பவந்தி. சரி, அஸ்ய து வேதாந்த சாஸ்திர விசாரஸ்ய பிரமாண யுக்தி ஆபாச பிரதிபாச வசாத் சந்தேகாஸ்பதம் பிரம்ம விஷயோ பவதி. பசியந்து சந்தேகாஸ்பதம் பிரம்ம விஷய சாஸ்திரஸ்ய விஷயக சந்தேகாஸ்பதம் பிரம்ம. கதம் சந்தேகாஸ்பதம்? பிரமாண யுக்தியாபாச பிரதிபாச வசாத் பிரமாணாபாச யுக்தியாபாச பிரத்யேகம் அன்வய. பிரமாணம் அப்பிரமாணம், அப்பிரமாணம் பிரமாணமாக தோன்றது, அயுக்தி யுக்தியாக தோன்றது. அப்படி எல்லாம் இருக்கும்போது பிரமாணாபாசம் ஹேத்வாபாசம் சொல்ற மாதிரி யுக்தியாபாசம் அதெல்லாம் அங்கங்க தோன்றது, அதனால பிரம்ம சந்தேகாஸ்பதம் பவதி. சந்தேகாஸ்பதம் பிரம்ம அபி விஷயோ பவதி இத்யுக்தே சாக்ஷாத் விஷயஸ்து வாக்கியம் பிரம்ம பிரதிபாதகம் வாக்கியம், வாக்கியத்வாரா பிரம்ம அபி விஷய சாஸ்திரஸ்ய விஷய. சாஸ்திரம் கிம் கரோதி? வாக்கியம் ஸ்வீகரித்து வாக்கிய தாத்பரிய நிச்சயாய பிரவர்த்ததே. வாக்கியம் கிம் பரம் இத்யுக்தே பிரம்ம பரம், தர்ஹி வாக்கியம் பிரதிபாத்யம் பிரம்ம அபி சாஸ்திரஸ்ய விஷய வாக்கியம் அபி விஷய இது வக்தும் சக்யதே. பிரம்ம விதாப்னோதி பரம் ஞாத்வா சிவம் சாந்தி அத்தியந்தமேதி சிவம் தம் ஞாத்வா அமிர்தா பவந்தி தம் அக்ரதும் பஷ்யதி வீதசோகஹ தாது பிரசாதான் மஹிமானம் ஈஷம் ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவஞ்ச உத்தராரணிம் தியான நிர்மந்தனாதேவ தியான நிர்மதனாதேவ பாஷந்தஹதி பண்டிதஹ ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாஷைஹி இத்யாதி ஸ்ருத்யனுசாரேண ததுபாசனயா அஸ்ய அதிகாரிணஹ பாஷ விச்சேத லட்சணா முக்தி பிரயோஜனம் ச அஸ்தி இது. பிரதமாதிகரணே அத்ர பிரதிபாதிதம் இது. அத்ர பிராயண வாக்கியானாம் அர்த்தஸ்து ஸ்பஷ்டா. ஏகம் வாக்கியம் மத்தியே கிஞ்சித் அலங்காரபூர்வகம் ஆகதம் தத் வதாமி. ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவஞ்ச உத்தராரணிம், அந்த யாக யாகத்துல யாஜ்ஞிகாள் உத்தராரணிஹி அதராரணின்னு இருக்கு. அரணி அரணினா அக்னிம் பிரஜ்வால்யா, சரி அதராரணி உத்தராரணி அந்த மாதிரி இங்க அதராரணியா இருக்கக்கூடாது. என்னன்னா சாட்சாத் பரமாத்ம தத்துவம் தத்திர உத்தராரணி என்னன்னா பிரணவம், பிரணவத்தை உத்தராரணிங்கிறதுவா प्रणवञ्च उत्तरारणिम् निर्मथनं कर्तव्यं खलु. निर्मथनस्थाने अत्र किं वर्तते? ध्यानम्.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஹம் லோ பகவான் கி கிருபா சே ஸ்வநாம் தன்ய प्रेमपुरी जी महाराज का स्वर्ण निर्वाण महोत्सव मना रहे हैं, जिसमें विविध प्रकार के यज्ञ महोत्सव का कार्यक्रम चल रहा है। शिव महिमा के 15वें श्लोक पर विचार चल रहा है, उच्चारण कर ले पहले, नहीं तो रह जाएगा कथा।

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

நமஹ. ஓம் விஸ்வக்ஷேத்ராய நமஹ. ஓம் விஸ்வகோணகே நமஹ. ஓம் விஸ்வலோசனாய நமஹ. ஓம் விஸ்வசாட்சினே நமஹ. ஓம் விஸ்வமூர்த்னே நமஹ. ஓம் விஸ்வபக்த்ராய நமஹ. ஓம் விஸ்வமூர்த்தகே நமஹ. ஓம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் அத சோடசோத்யாய பார்த்திவ பூஜன பிரகாரஸ்தத்ஃபலானி ச ரிஷயவூச்சு பார்த்திவ பிரதிமா பூஜா விதானம் ப்ரூஹி தத்தம ஏன பூஜா விதானேன சர்வாபீஷ்டம் அவாப்யதே. சூத உவாச சுசாது பிருஷ்ட யுஷ்மாவிஹி சதா சர்வார்த்ததாயகம் சத்யோ துக்கஸ்ய சமனம் ஸ்ருணுத ப்ரப்ரவாமவஹ. அபமிருத்யுஹரம் கால மிருத்யோஶ்சாபி விநாசனம் சத்ய கலத்ர புத்ராதி தனதான்யப்ரதம் த்விஜாஹ அன்னாதி போஜ்யம் வஸ்திராதி சர்வமுத்பத்யதே யதஹ ததோ மிருதாதி பிரதிமா பூஜாபீஷ்ட ப்ரதா புவி. புருஷாணாம் ச நாரீணாம் அதிகாரோத்ர நிஷ்சிதம் நத்யாம் தடாகே கூபே வா ஜலாந்தம் மிருதமாஹரேத். சம்சோத்ய கந்த சூர்ணேன பேஷயித்வா சுமுண்டபே. ஹஸ்தேன பிரதிமாம் குர்யாத் க்ஷீரேன ச சுசம்ஸ்க்ருதாம் அங்க ப்ரத்யங்க கோபேதாம் ஆயுதை ச சமன்விதாம் பத்மாசனஸ்திதாம் க்ருத்வா பூஜயேத் ஆதரேன ஹி விக்னேஷாதித்ய விஷ்ணூனாம் அம்பாயாஶ்ச சிவஸ்ய ச சிவஸ்ய சிவலிங்கம் ச சர்வதா பூஜையே த்விஜஹ. ஷோடசை உபசாரைச்ச குர்யாத் தத் ஃபலசித்தயே. புஷ்பேன ப்ரோக்ஷணம் குர்யாத் அபிஷேகம் சமந்திரகம் சால்யண்ணேனைவ நைவேத்யம் சர்வம் குடவமானதஹ. கிரஹம் தூ குடவம் ஞேயம் மானுஷே ப்ரஸ்தமிஷ்யதே. தைவே ப்ரஸ்தத்ரயம் யோக்யம் ஸ்வயம்போ ப்ரஸ்தபஞ்சகம் ஏவம் பூர்ணபலம் வித்யாத் அதிகம் வை த்வயம் த்ரயம். சஹஸ்ர பூஜயா சத்யம் சத்யலோகே லபே த்விஜஹ. த்வாதசாங்குலமாயாமம் த்விகுணம் ச ததோதிகம் பிரமாணம் அங்குலஸ்யைகம் ததூர்த்வம் பஞ்சகத்ரயம். அயோதாருக்ருதம் பாத்ரம் சிவமித்யுச்யதே புதைஹி. ததஷ்டபாகஃ ப்ரஸ்தஸ்யாத் தச்சதுஷ்குடவம் மதம் தசப்ரஸ்தம் சதப்ரஸ்தம் சஹஸ்ரப்ரஸ்தமேவ ச. ஜலதைலாதிகந்தானாம் யதா யோக்யம் ச மானதஹ. மானுஷாஶ்ச ஸ்வயம்பூனாம் மஹாபூஜேதி கச்யதே. அபிஷேகாதாத்மசுத்திர்கந்தாத் புண்ணியமவாப்யதே. ஆயுஸ்திருப்திஶ்ச நைவேத்யாத் தூபாத் அர்த்தம் அவாப்யதே. தீபா ஜ்ஞானமவாப்னோதி தாம்பூலாத் போகமாப்னுயாத். தஸ்மாத் ஸ்நானாதிகம் ஷட்கம் பிரயத்னேன ப்ரசாதயேத். நமஸ்காரோ ஜபஶ்சைவ சர்வாபீஷ்ட ப்ரதாவுபௌ பூஜாந்தேஜததாகார்யௌ போகமோக்ஷார்த்திபிர்நரைஹி. சம்பூஜ்ய மனசா பூர்வம் குர்யாத் தத்தத் சதா நரஹ. தேவானாம் பூஜையா சைவ தத்தல்லோகமவாப்னுயாத். ததவாந்தரலோகே ச யதேஷ்டம் போக்யமாப்யதே. தத்விசேஷான் ப்ரவக்ஷ்யாமி ஸ்ருணுத ஸ்ரத்தயா த்விஜாஹ. விக்னேஷ பூஜையா சம்யக் பூர்லோகே அபீஷ்டமாப்னுயாத். சுக்ரவாரே சதுர்த்தியாம் ச சிதே ஸ்ராவண பாத்ரகே பிஷத்ருக்ஷே தனுர்மாசே விக்னேஷம் விதிவத்யஜேத். சதம் பூஜா சஹஸ்ரம் வா தத்சங்க்யாக தினேர்யஜேத். தேவாக்னி ஸ்ரத்தயா நித்யம் புத்ரதம் சேஷ்டதம் திருணாம் சர்வ பாப பிரசமனம் தத்தத்துரிதநாசனம். வார பூஜாம் சிவாதீனாம் ஆத்மசுத்தி பிரதாமிதுஹ. திதி நக்ஷத்ர யோகானாம் ஆதாரம் சார்வகாமிகம் ததா விருத்திக்ஷயா பாவாத் பூர்ண பிரம்மாத்மகம் விதுஹ. உதயாருதயம் வாரோ பிரம்ம பிரபிருதி கர்மணாம் தித்யாதௌ தேவ பூஜாஹி பூர்ண போக பிரதாந்திரணாம். பூர்வபாக பிதிருணாம் தூ இஷியுக்த பிரசஸ்யதே. பரபாகஸ்து தேவானாம் திவாயுக்த பிரசஸ்யதே. உதய வியாபி நீக்ராஹ்ய மத்யாஹ்னே யதி சா திதிஹி தேவகாரியே ததா க்ராஹ்யாஸ் திதி ருக்ஷாதிகா சுபாஹ. சம்யக் விசார்ய வாராதீன் குர்யாத் பூஜா ஜபாதிகம் பூஜார்யதே அனேனேதி வேதேஷ்வர்த்தஸ்ய யோஜனாம் பூர்போகஃபலசித்திச்ச ஜாயதே தேன கர்மணாம் மனோபாவாம் ததா ஜ்ஞானம். இஷ்டபோகார்த்த யோஜனாத் பூஜாசப்தார்த்த ஏவம் ஹி விசிருதோ லோகவேதயோஹ. நித்யநைமித்திகம் காலாத் சத்யக் காம்யே ஸ்மனுஷ்டிதே. நித்யம் மாசம் ச பக்ஷம் ச வருஷம் சைவ யதாக்ரமம் தத்தத் கர்ம ஃபல ப்ராப்தி தாத்ருக் பாபக்ஷய க்ரமாத். மகாகணபதே பூஜா சதுர்த்தியாம் கிருஷ்ணபக்ஷகே. பக்ஷபாபக்ஷயகரி பக்ஷபோகஃபலப்பிரதா சைத்ரே சதுர்த்தியாம் பூஜா ச கிருதா மாசஃபலப்பிரதா. வருஷபோகப்பிரதா ஜேயா கிருதா வை சிம்மபாத்ரகே. ஸ்ராவணாதித்யவாரே ச சப்தம்யாம் ஹஸ்தபே தினே. மாகசுக்லே ச சப்தம்யாம் ஆதித்ய யஜனம் சரேத். ஜேஷ்டபாத்ரக சௌம்யே ச த்வாதஶ்யாம் ஸ்ரவணர்க்ஷகே. ದ್ವಾದಶ್ಯಾಂ ವಿಷ್ಣುಯಜನಂ ಇಷ್ಟ ಸಂಪತ್ಕರಂ ವಿದುಃ ಶ್ರಾವಣೆ ವಿಷ್ಣುಯಜನಂ ಇಷ್ಟಾರೋಗ್ಯಪ್ರದಂ ಭವೇತ್ ಗವಾದೀನ್ ದ್ವಾದಶಾನರ್ಥಾನ್ ಸಾಂಗಾನ್ ದತ್ವಾ ಯತ್ಫಲಂ ತತ್ಫಲಂ ಸಮವಾಪ್ನೋತಿ ದ್ವಾದಶ್ಯಾಂ ವಿಷ್ಣುತರ್ಪಣಾತ್ ದ್ವಾದಶ್ಯಾಂ ದ್ವಾದಶಾನ್ ವಿಪ್ರಾನ್ ವಿಷ್ಣೋ ದ್ವಾದಶ ನಾಮದಃ ಷೋಡಶೈರ್ ಉಪಚಾರೈಶ್ಚ ಯಜೇತ್ ತತ್ಪ್ರೀತಿಮಾಪ್ನುಯಾತ್ ಏವಂ ಚ ಸರ್ವದೇವಾನಾಂ ತತ್ತದ್ವಾದಶ ನಾಮಕೈಹಿ ದ್ವಾದಶ ಬ್ರಹ್ಮಯಜನಂ ತತ್ತತ್ ಪ್ರೀತಿಕರಂ ಭವೇತ್ ಕರ್ಕಟೇ ಸೋಮವಾರೇ ಚ ನವಮ್ಯಾ ಮೃಗಶೀರ್ಷಕೇ ಅಂಬಾಂ ಯಜೇತ್ ಭೂತಿಕಾಮಃ ಸರ್ವಭೋಗಫಲಪ್ರದಾಂ ಆಶ್ವಯುಕ ಶುಕ್ಲನವಮೀ ಸರ್ವಾಭೀಷ್ಟಫಲಪ್ರದಾಂ ಆದಿವಾರೇ ಚ ದುರ್ದಶ್ಯಾಂ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ವಿಶೇಷತಃ ಆರ್ದ್ರಾಯಾಂ ಚ ಮಹಾರ್ದ್ರಾಯಾಂ ಶಿವಪೂಜಾ ವಿಶಿಷ್ಯತೆ ಮಾಘಕೃಷ್ಣ ಚತುರ್ದಶ್ಯಾಂ ಸರ್ವಾಭೀಷ್ಟಫಲಪ್ರದಾಂ ಆಯುಷ್ಕರೀ ಮೃತ್ಯುಹರಾಂ ಸರ್ವಸಿದ್ಧಿಕರೀ ನೃಣಾಂ ಜ್ಯೇಷ್ಠಮಾಸೇ ಮಹಾರ್ದ್ರಾಯಾಂ ಚತುರ್ದಶೀ ದಿನೇಪಿ ಚ ಮಾರ್ಗಶೀರ್ಷಾರ್ದ್ರಕಾಯಾಂ ವಾ ಷೋಡಶೈರ್ ಉಪಚಾರಕೈಃ ತತ್ತನ್ಮೂರ್ತಿ ಶಿವಂ ಪೂಜ್ಯ ತಸ್ಯ ವೈ ಪಾದದರ್ಶನಂ ಶಿವಸ್ಯ ಯಜನಂ ಯೇಯಂ ಭೋಗಮೋಕ್ಷಪ್ರದಂ ನೃಣಾಂ ವಾರಾದಿದೇವ ಯಜನಂ ಕಾರ್ತಿಕೇ ಹಿ ವಿಶಿಷ್ಯತೆ ಕಾರ್ತಿಕೇ ಮಾಸಿ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸರ್ವಾನ್ ದೇವಾನ್ ಯಜೇದ್ಬುಧಃ ದಾನೇನ ತಪಸಾ ಹೋಮೈರ್ ಜಪೇನ ನಿಯಮೇನ ಚ ಷೋಡಶೈರ್ ಉಪಚಾರೈಶ್ಚ ಪ್ರತಿಮಾ ವಿಪ್ರಮಂತ್ರಕೈಃ ಬ್ರಾಹ್ಮಣಾನಾಂ ಭೋಜನೇನ ನಿಷ್ಕಾಮಾರ್ತಿಕರೋ ಭವೇತ್ ಕಾರ್ತಿಕೇ ದೇವ ಯಜನಂ ಸರ್ವಭೋಗಪ್ರದಂ ಭವೇತ್ ವ್ಯಾಧೀನಾಂ ಹರಣಂ ಚೈವ ಭವೇತ್ ಭೂತಗ್ರಹಕ್ಷಯಃ ಕಾರ್ತಿಕಾದಿತ್ಯವಾರೇಷು ನೃಣಾಂ ಆದಿತ್ಯಪೂಜನಾತ್ ತೈಲಕಾರ್ಷಾಸದಾನಾತ್ತು ಭವೇತ್ ಕುಷ್ಠಾದಿ ಸಂಶಯಃ ಹರೀದ ಕೀಮರೀಚೀನಾಂ ಹರೀತಕೀಮರೀಚೀನಾಂ ವಸ್ತ್ರಕ್ಷೀರಾದಿದಾನದಃ ಬ್ರಹ್ಮ ಪ್ರತಿಷ್ಠಯಾ ಚೈವ ಕ್ಷಯರೋಗಕ್ಷಯೋ ಭವೇತ್ ದೀಪ ಸರ್ಷಪದಾನಾಚ ಅಪಸ್ಮಾರಕ್ಷಯೋ ಭವೇತ್ ಕೃತ್ತಿಕಾ ಸೋಮವಾರೇಷು ಶಿವಸ್ಯ ಯಜನಂ ನೃಣಾಂ ಮಹಾದಾರಿದ್ರ್ಯಶಮನಂ ಸರ್ವಸಂಪತ್ಕರಂ ಭವೇತ್ ಗೃಹಕ್ಷೇತ್ರಾದಿದಾನಾಚ ಗೃಹೋಪಸ್ಕರಣಾದಿನಾ ಕೃತ್ತಿಕಾ ಭೌಮವಾರೇಷು ಸ್ಕಂದಸ್ಯ ಯಜನಾಂದೃಣಾಂ ದೀಪಘಂಟಾದಿದಾನಾದ್ವೈ ವಾಕ್ಸಿದ್ಧಿರ್ ಅಚಿರಾದ್ ಭವೇತ್ ಕೃತ್ತಿಕಾ ಸೌಮ್ಯವಾರೇಷು ವಿಷ್ಣೋರ್ವೈ ಯಜನಂ ನೃಣಾಂ ದಧ್ಯೋಧನಸ್ಯ ದಾನಂ ಚ ಸತ್ಸಂತಾನಕರಂ ಭವೇತ್ ಕೃತ್ತಿಕಾ ಗುರುವಾರೇಷು ಬ್ರಹ್ಮನೋ ಯಜನಾಧನೈಃ ಮಧುಸ್ವರ್ಣಾಜ್ಯದಾನೇನ ಭೋಗವೃದ್ಧಿರ್ಭವೇಂದ್ರಣಾಂ ಕೃತ್ತಿಕಾ ಶುಕ್ರವಾರೇಷು ಗಜಗೋಮೇಡಯಾಜನಾದ್ ಗಂಧಪುಷ್ಪಾನ್ನದಾನೇನ ಭೋಗ್ಯವೃದ್ಧಿರ್ಭವೇಂದ್ರಣಾಂ ಬಂಧ್ಯಾ ಸುಪುತ್ರಂ ಲಭತೆ ಸ್ವರ್ಣರೌಪ್ಯಾದಿದಾನದಃ ಕೃತ್ತಿಕಾಶನಿವಾರೇಷು ದಿಕ್ಪಾಲಾನಾಂ ಚ ವಂದನಂ ದಿಗ್ಗಜಾನಾಂ ಚ ನಾಗಾನಾಂ ಸೇತುಪಾನಾಂ ಚ ಪೂಜನಂ ತ್ರಯಂಬಕಸ್ಯ ಚ ರುದ್ರಸ್ಯ ವಿಷ್ಣೋ ಪಾಪಹರಸ್ಯ ಚ ಜ್ಞಾನದಂ ಬ್ರಹ್ಮಣಶ್ಚೈವ ಧನ್ವಂತರ್ಯಶ್ವಿನೋಸ್ತಥಾ ರೋಗಾಪಮೃತ್ಯುಹರಣಂ ತತ್ಕಾಲವ್ಯಾಭಿಶಾಂತಿದಂ ಲವನಾಯಾಸ ತೈಲಾನಾಂ ಮಾಷಾದೀನಾಂ ಚ ದಾನದಃ ತ್ರಿಕಟೋಫಲಗಂಧಾನಾಂ ಜಲಾದೀನಾಂ ಚ ದಾನದಃ ದ್ರವಾನಾಂ ಕವುನಾನಾಂ ಚ ಪ್ರಸ್ತೇನ ಫಲಮಾನತಃ ಸ್ವರ್ಗಪ್ರಾಪ್ತಿರ್ಧನುರ್ಮಾಸೆ ಯುಷಃಕಾಲೇ ಚ ಪೂಜನಂ ಶಿವಾದೀನಾಂ ಚ ಸರ್ವೇಷಾಂ ಕ್ರಮಾದ್ವೈ ಸರ್ವಸಿದ್ಧಯೇ ಶಾಳ್ಯಣ್ಣಸ್ಯ ಹವಿಷ್ಯಸ್ಯ ನೈವೇದ್ಯಂ ಶಸ್ತಮುಚ್ಯತೆ ವಿಧಾನ್ನಸ್ಯ ನೈವೇದ್ಯಂ ಧನುರ್ಮಾಸೆ ವಿಶಿಷ್ಯತೆ ಮಾರ್ಗಶೀರ್ಷೇ ಅನ್ನದಸ್ಯೈವ ಸರ್ವಂ ಇಷ್ಟಫಲಂ ಭವೇತ್ ಪಾಪಕ್ಷಯಂ ಚೇಷ್ಟಸಿದ್ಧಿಂ ಚಾರೋಗ್ಯಂ ಧರ್ಮಮೇವ ಚ ಸಮ್ಯಗ್ವೇದ ಪರಿಜ್ಞಾನಂ ತದನುಷ್ಠಾನಮೇವ ಚ ಇಹಾಮೂತ್ರ ಮಹಾಭೋಗಾನಂದೇ ಯೋಗಂ ಚ ಶಾಶ್ವತಂ ವೇದಾಂತಜ್ಞಾನಸಿದ್ಧಿಂ ಚ ಮಾರ್ಗಶೀರ್ಷಾನ್ನದೋ ಭವೇತ್ ಮಾರ್ಗಶೀರ್ಷೇ ಶುಷಃಕಾಲೇ ದಿನತ್ರಯಮಥಾಪಿ ವಾ ಯಜೇದ್ದೇವಾನ್ ಭೋಗಕಾಮೋ ನಾಧನುರ್ಮಾಸಿಕೋ ಭವೇತ್ ಯಾವತ್ ಸಂಗವಕಾಲಂ ತು ಧನುರ್ಮಾಸೋ ವಿಧೀಯತೆ ಧನುರ್ಮಾಸೇ ನಿರಾಹಾರೋ ಮಾಸ ಮಾತ್ರಂ ಜಿತೇಂದ್ರಿಯಃ ಆ ಮಧ್ಯಾಹ್ನಂ ಜಪೇದ್ ವಿಪ್ರೋ ಗಾಯತ್ರೀಂ ವೇದ ಮಾತರಂ ಪಂಚಾಕ್ಷರಾದಿಕಾನ್ ಮಂತ್ರಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಆಸುಪ್ತಿಕಂ ಜಪೇದ್ ಜ್ಞಾನಂ ಲಬ್ಧ್ವಾ ಚ ದೇಹಾಂತೇ ವಿಪ್ರೋ ಮುಕ್ತಿಮವಾಪ್ನುಯಾತ್ ಅನ್ಯೇಷಾಂ ನರನಾರೀನಾಂ ತ್ರಿಸ್ನಾನೇನ ಜಪೇನ ಚ ಸದಾ ಪಂಚಾಕ್ಷರಸ್ಯೈವ ವಿಶುದ್ಧಂ ಜ್ಞಾನಮಪ್ಯತ ಇಷ್ಟಮಂತ್ರಾನ್ ಸದಾ ಜಪ್ತ್ವಾ ಮಹಾಪಾಪಕ್ಷಯಂ ಲಭೇತ್ ಧನುರ್ಮಾಸೇ ವಿಶೇಷೇನ ಮಹಾನೈವೇದ್ಯಮಾಚರೇತ್ ಶಾಲಿತಂಡುಲಭಾರೇನ ಮರೀಚಪ್ರಸ್ತಕೇನ ಚ ಗಣನಾದ್ವಾದಶಂ ಸರ್ವಂ ಮಧ್ವಾಜಕುಡವೇನ ಹಿ ದ್ರೋಣಯುಕ್ತೇನ ಮುದ್ಗೇನ ದ್ವಾದಶ್ಯವ್ಯಂಜನೇನ ಚ ದ್ವಾದಶವ್ಯಂಜನೇನ ಚ ಘೃತಪಕ್ವೈ ಅಪೂಪೈಶ್ಚ ಮೋದಕೈಃ ಶಾಲಿಕಾದಿಭಿಃ द्वादशैश्च दधिक्षीरै द्वादश प्रस्थकेन च नालिकेल नारिकेल फलादीनां तथा गणनया सह द्वादशक्रमुखैर्युक्तं षत्रिंशत्पत्रकैर्युतं कर्पूरखुरचूर्णेन पञ्चसौगन्धिकैर्युतं ताम्बूलयुक्तं तु यदा महानैवेद्यलक्षणं महानैवेद्यमेतद्वै देवतार्पणपूर्वकं वर्णानुक्रमपूर्वेण तद्भक्तेभ्यः प्रदापयेत् एवं चौदननैवेद्याद्भूमौ राष्ट्रपतिर्भवेत् महानैवेद्यदानेन नरस्वर्गमवाप्नुयात् महानैवेद्यदानेन सहस्रेण द्विजर्षभाः सत्यलोकं च तल्लोके पूर्णमायुरवाप्नुयात् सहस्राणां च त्रिंशत्या महानैवेद्यदानदः तदूर्ध्वलोकमाप्यैव न पुनर्जन्मभाग्भवेत् सहस्राणां च षत्रिंशज्जन्म नैवेद्यमीरितम् तावन्नैवेद्यदानं तु महापूर्णं तदुच्यते महापूर्णस्य नैवेद्यं जन्मनैवेद्यमिष्यते जन्मनैवेद्यदानेन पुनर्जन्म न विद्यते ऊर्जे मासीदिने पुण्ये जन्मनैवेद्यमाचरेत् सङ्क्रान्तिपादजन्मर्क्ष पौर्णमास्यादिसंयुते अब्दजन्मदिने कुर्यात् जन्मनैवेद्यमुत्तमं मासान्तरेषु जन्मर्क्ष पूर्णयोगदिनेऽपि च मेलने च शनैर्वापि तावत्साहस्रमाचरेत् जन्मनैवेद्यदानेन जन्मार्पणफलं लभेत् जन्मार्पणा शिवः प्रीतः स्वसायुज्यं ददाति इदं सज्जन्मनैवेद्यं शिवस्यैव प्रदापयेत् योनिलिङ्गस्वरूपेण शिवो जन्मनिरूपकः तस्माज्जन्मनिवृत्त्यर्थं जन्मपूजा शिवस्य हि बिन्दुनादात्मकं सर्वं जगत्स्थावरजङ्गमम् बिन्दुःशक्तिशिवो नादः शिवशक्त्यात्मकं जगत् नादाधारमिदं बिन्दु बिन्द्वाधारमिदं जगत् जगदाधारं भूतौ तु बिन्दुनादो व्यवस्थितौ बिन्दुनादयुतं सर्वं सकलीकरणं भवेत् सकलीकरणाज्जन्म जगत्प्राप्नोत्यदंशकं बिन्दुनादात्मकं लिङ्गं जगत्कारणमुच्यते बिन्दुर्देवी शिवो नादः शिवलिङ्गं तु कथ्यते तस्माजन्मनिवृत्त्यर्थं शिवलिङ्गं प्रपूजयेत् माता देवी बिन्दुरूपा नादरूपः शिवः पिता पूजिताभ्यां पितृभ्यां तु परमानन्द एव हि परमानन्दलाभार्थं शिवलिङ्गं प्रपूजयेत् सा देवी जगतां माता स शिवो जगतः पिता पित्रोः शुश्रूषके नित्यं कृपाधिक्यं हि वर्धते कृपयान्तर्गतैश्वर्यं पूजकस्य ददाति हि तस्मात् अन्तर्गतानन्दलाभार्थं मुनिपुङ्गवाः पितृमातृस्वरूपेण शिवलिङ्गं प्रपूजयेत् भर्गः पुरुषरूपीः भर्गा प्रकृतिरुच्यते अव्यक्तान्तरभिष्टानं गर्भः पुरुष उच्यते सुव्यक्तान्तरभिष्टानं गर्भः प्रकृतिरुच्यते पुरुषस्वादिगर्भो हि गर्भवाञ्जनको यतः पुरुषात् प्रकृतौ युक्तं प्रथमं जन्म कथ्यते प्रकृतेर्व्यक्ततां यातं द्वितीयं जन्म कथ्यते जन्मजन्तुर्मृत्युजन्म पुरुषात् प्रतिपद्यते अन्यतो भाव्यते अवश्यं मायया जन्म कथ्यते जीर्यते जन्मकालाद्यस्तस्माज्जीव इति स्मृतः जन्यते तन्यते पाशैः जीवशब्दार्थ एव हि जन्मपाचनवृत्त्यर्थं जन्मलिङ्गं प्रपूजयेत् भं वृद्धि गच्छतीत्यर्थात् भगः प्रकृतिरुच्यते प्राकृते शब्दमात्राद्यैः प्राकृतेन्द्रियभोजनात् भगस्यदं भोगविधि शब्दार्थो मुख्यतः श्रुतः मुख्यो भगस्तु प्रकृतिर्भगवान् शिव उच्यते भगवान् भोगदाता हि नान्यो भोगप्रदायकः भगस्वामी च भगवान् भर्ग इत्युच्यते बुधैः भगेन सहितं लिङ्गं भगं लिङ्गेन संयुतम् इहामुत्र च भोगार्थं नित्यभोगार्थमेव च भगवन्तं महादेवं शिवलिङ्गं प्रपूजयेत् लोकप्रसविता सूर्यस्तच्चिह्नं प्रसवाद्भवेत् लिङ्गे प्रसूतिकर्तारं लिङ्गिनं पुरुषो यजेत् लिङ्गाथ लिङ्गार्थगमकं चिह्नं लिङ्गमित्यभिधीयते लिङ्गमर्थं हि पुरुषं शिवं गमयतीत्यतः शिवशक्त्योश्च चिह्नस्य मेलनं लिङ्गमुच्यते स्वचिह्नपूजनात् प्रीतश्चिह्नकार्यं न वीयते चिह्नकार्यं तु जन्मादिं जन्माद्यं विनिवर्तते प्राकृतैः पुरुषैश्चापि बाह्यान्तरसम्भवै षोडशैरुपचारैश्च शिवलिङ्गं प्रपूजयेत् एवमादित्यवारे हि पूजा जन्मनिवर्तिका आदिवारे महालिङ्गं प्रणवेनैव पूजयेत् आदिवारे पञ्चगव्यैर् अभिषेको विशिष्यते गोमयं गोजलं क्षीरं दध्याद्यं पञ्चगव्यकं ಕ್ಷೀರಾದ್ಯಂ ಚ ಪೃಥಕ್ಚವ ಮಧುನಾ ಚೇಕ್ಷು ಸಾರಕೈ ಗವ್ಯಕ್ಷೀರಾನ ನೈವೇದ್ಯಂ ಪ್ರಣವೇನೈವ ಕಾರಯೇತ್. ಪ್ರಣವಂ ಧ್ವನಿಲಿಂಗಂ ತು ನಾದಲಿಂಗಂ ಸ್ವಯಂಭುವ ಬಿಂದುಲಿಂಗಂ ತು ಯಂತ್ರಂ ಸ್ಯಾನ್ ಮಕಾರಂ ತು ಪ್ರತಿಷ್ಠಿತಂ ಉಕಾರಂ ಚರಲಿಂಗಂ ಸ್ಯಾತ್ ಅಕಾರಂ ಗುರುವಿಗ್ರಹಂ ಷಡ್ಲಿಂಗ ಪೂಜಯಾ ನಿತ್ಯಂ ಜೀವನ್ಮುಕ್ತೋ ನ ಸಂಶಯಃ ಶಿವಸ್ಯ ಭಕ್ತ್ಯಾ ಪೂಜಾ ಹಿ ಜನ್ಮ ಮುಕ್ತಿಕರೀಂದ್ರಣಾಂ ರುದ್ರಾಕ್ಷಧಾರಣಾತ್ ಪಾದಂ ಅರ್ಧಂ ವೈ ಭೂತಿಧಾರಣಾತ್ ತ್ರಿಪಾದಂ ಮಂತ್ರಜಾಪ್ಯಾ ಚ ಪೂಜಯಾ ಪೂರ್ಣಭಕ್ತಿಮಾನ್ ಶಿವಲಿಂಗಂ ಚ ಭಕ್ತಂ ಚ ಪೂಜ್ಯ ಮೋಕ್ಷಂ ಲಭೇ ನರಃ ಯ ಇಮಂ ಭಟತೆಧ್ಯಾಯಂ ಶೃಣುಯಾದ್ವಾ ಸಮಾಹಿತಃ ತಸ್ಯೈವ ಶಿವಭಕ್ತಿಶ್ಚ ವರ್ಧತೆ ಸುದೃಢಾ ದ್ವಿಜಾಃ. ಇತಿ ಶ್ರೀ ಶಿವಮಹಾಪುರಾಣೇ ಪ್ರಥಮಾಯಾಂ ವಿದ್ಯೇಶ್ವರ ಸಂಹಿತಾಯಾಂ ಷೋಡಶೋಧ್ಯಾಯಃ. ಓಂ
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
3: ಯು ಆರ್ ಲಿಸನಿಂಗ್ ಟು ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್ ರೇಡಿಯೋ, ದಿ 24/7 ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಚಾನಲ್ ಫ್ರಮ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್.
2: ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karma Shaka, Adhyayam 23.
2: Atha Trayovimshodhyayaha Om.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
1: Om Namah Paramarishibhyo. Namah Paramarishibhyah. Antarayati Mirupasham.
2: Guninam Prapadye. Madhiya Hritpatma Jusham Prapadye. Sharanyamisham Sharanam Prapadye. அருணாஹ சலவரக்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளிக் காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அக்ஷரமுண மாலை

நட்சத்திரம் பிரஜாபதிர்தேவதேன்வதாநக்ஷத்ரம் மருதோ தேவதா பாஹுர்நக்ஷத்ரகும் ருத்ரோ தேவதா புனர்வசுர்நக்ஷத்ரகும்.

0: Dear listeners of shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudri.
1: Katham etayoho?
2: Katham etayoho paraspara vilakshanayoho ekabhavam ahuhu.
1: Shrutayaha. Shrutayaha anayoho jiva brahmanoho. Tattvamasi ayamatma brahma aham brahmasmi tyevam vidhaha shrutayaha. Parasparam atyantam vilakshanayoho jiva brahmanoho. கதம் ஐக்கியம் ஆகு கதம் ஐக்கியம் வதந்தி. இது முதல் முதல் வர வேண்டிய சந்தேகம்
3: தானே.
1: அது ஞான மாத்திரே சம்சயம் பவதி. அந்த ஞானம் உனக்கு சம்சயத்தை தான் கொடுக்கும். இது சம்சய கிம் நியாத் அவசியம் சியாதேவ.
2: இன்னும்
1: வேற இன்னும் கூட பலவிதமான சந்தேகங்கள் வரும்.
2: அன்னம் பிரம்ம மனோ பிரம்ம விஞ்ஞானம் பிரம்ம ஆதித்யோ பிரம்ம நாராயண பரம் பிரம்ம இத்தியாதய அந்யம் அந்யம் அர்த்தம் பிரம்ம இத்தியாகுஹு.
1: ஸ்ருதிகள் உபாசனார்த்தாக ஸ்ருதய. சில இடத்துல அன்னம் பிரம்மா இருக்கு, பிராணோ பிரம்மா இருக்கு, மனோ பிரம்மா இருக்கு. இது என்ன இது வெறும் இல்லையா? பிரம்மம் பிரம்மம் சொல்றது என்னது? சரி, சந்தேகஸ்து பகுதி.
2: தத்ர கிம்வா பிரம்ம இதி பகுதா சந்திக்தம் பிரம்ம விசாரார்த்தம்.
1: இது பகுதா சந்திக்தம் பிரம்ம
3: விசாரார்த்தம்.
2: விசாரார்த்தம்
1: ததா படு. அவிரோதேன யோஜனீயம் பவதி. தாவத்பர்யந்தம் சந்தேகோ ந நிவர்த்ததே. தத்ர
2: தத்ர ஶ்ரவண மனநாதி நிஶ்சிதஸ்ய பக்தி ஞான விசேஷாபிமுகஸ்ய பரமகாருணிகஸ்ய மகாதேசிகஸ்ய
1: சர்வானுக்ராஹகஸ்ய சிவஸ்ய பரப்ரஹ்மணஃ பிரசாதாதிசயேன அஸ்ய அதிகாரிணஃ பிரத்வஸ்த பாஷபடல பிரத்யக்ஷீபூத நிகில ஜானானந்த ஸ்வரூப தத் சமானானுகுண சார கைவல்ய லக்ஷ்மீ ப்ரயோஜனம் ச பவதி. பிரயோஜனம் ச பவதி இத்தன்னுயா. பிரயோஜனம் மோக்ஷ கைவல்ய லக்ஷ்மீ கைவல்யோத்கர்ஷ லக்ஷ்மி சப்த உத்கர்ஷவாஜி. நிரதிசயம் கைவல்யம் கேவலபாவ கேவலஸ்ய பாவ கைவல்யம். அந்ய நிரபேக்ஷமாக ஸ்திதி தத் கைவல்யம் இத்யுச்சதே. மோக்ஷ தத் பவதி. கதம் பவதி இத்யுக்தே ஶ்ரவண மனநாதி நிஶ்சிதஸ்ய பிரதமதஹ ததுத்தம். ஶ்ரவண மனநாப்யாம் நிஶ்சிதஸ்ய ப்ரஹ்மணஹ இத்யஸ்ய விசேஷணம். ப்ரஹ்மணா ஶ்ரவண மன ப்ரஹ்மஸ்வரூபம் ஶ்ரவண மனநாப்யாம் நிஶ்சேதவ்யம் பிரதமதஹ. ஶ்ரவணம் நாம தாத்பரிய விசாரம், மனநம் நாம மானாந்தர விரோத பரிகார அனுகூல வியாபாரம். இதெல்லாம் பண்ணி பிரம்மஸ்வரூபத்தை நிச்சயம் பண்ணணும் முதல். அந்த மாதிரி நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் பக்தி ஞான விசேஷாபிமுகஸ்ய பக்தி ஞான விசேஷேன அபிமுகீகர்த்தவிய பரமாத்மா. பக்தியா ஞான விசேஷேனச்ச இத்துக்கே ஞான விசேஷ விசிஷ்டையா பக்தியா உபாசனாதினா சக பரமாத்மா அபிமுகீகர்த்தவிய உபாஸ்யா இத்தர்த்தம். தேன கிம் பவதி பரமகாருணிகஸ்ய
2: மகாதேசிகஸ்ய சர்வானுக்ராஹகஸ்ய சிவஸ்ய பரப்ரஹ்மணஹ.
1: மகாதேசிக ஆச்சாரிய தஸ்ய சர்வானுக்ராஹகஸ்ய சிவஸ்ய பரப்ரஹ்மணஹ பிரசாத பிரசாதாதிசயேன பிரசாதாதிசயேன. அதனாலதான் பரமாத்ம பிரசாதம் கிடைக்கும். இத்துக்தே இது இல்லைன்னா எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம் சொல்லல. மோட்ச பர்யந்தம் எது அபேட்சதே தரி ஏதாதசவியாபாரோ வர்த்ததே சேதேவ பரப்ரஹ்மணஹ பிரசாதோ பவதி இது நிச்சயதே சாஸ்திர ப்ராமாண்யாத். தாதுஷ பரமாத்ம பிரசாத அதிசயேன
2: அஸ்ய அதிகாரிணஹ
1: அஸ்ய அதிகாரிணஹ மோக்ஷாதிகாரிணஹ மோக்ஷத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய இவனுக்கு
2: பிரத்வஸ்த பாஷபடல
1: பிரத்வஸ்த பாஷபடல இது மோக்ஷஸ்ய விசேஷம். கைவல்ய லக்ஷ்மீ பிரத்வஸ்த பாஷபடல யஸ்யாஹ ச பாஷம்னா பந்தகம், பந்தகமான எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே போயிடும். பிரத்வஸ்தம் பிரத்வஸ்தா பாஷபடல பாஷபடல சமூக பாஷஜாதம் சர்வம் சர்வே பாஷாக பிரத்வஸ்தாக பவந்தி.
2: பிரத்யக்ஷீபூத நிகில ஞானானந்த ஸ்வரூபா
1: பிரத்யக்ஷீபூத நிகில ஞான நிரதிசயம் இருக்குதுல்ல. சரி, பிரத்யக்ஷீபூத நிரதிசய ஞானானந்த ஸ்வரூபா நிகில ஞானம் ஏதோ இருக்கட்டும். நிரதிசயம் நல்லா இருக்கு. நிகிலம் என்றோட நிரதிசயம் நிரதிசய நிரதிசயம் ஞானம் நிரதிசயஸ்ய ஆனந்த தத்ரூபா அந்த மோட்சத்துல சுத்தமான ஞானம், சுத்தமான ஆனந்தம் இது பிரகாசிக்கும். சுத்தமான ஆனந்தம்னா என்ன? விஷய சம்பந்தம் இல்லாம கிடைக்கிற க்ஷுத்ர ஆனந்தம் இல்ல, அப்பேற்பட்ட ஆனந்தம், ஆத்மஸ்வரூப ஆனந்தம் தெளிவா தெரியறது, அது பிரகாசிக்கிறது. இது தத் சமான குணசாரா, தத் சமான குணசாரா, அது சமானமான குணங்களும் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட கைவல்யமானது மோக்ஷா பிரயோஜனம், கைவல்ய லக்ஷ்மி பிரயோஜனம் பவதி, சாஸ்திர விசாரஸ்ய பிரயோஜனம் பவதி.
2: ததஹ சவிஷயம் சப்ரயோஜனம் வேதாந்த ஸ்ரவணம்,
1: வேதாந்த ஸ்ரவணம் சவிஷயம் சப்ரயோஜனம் ச. இதோபி கிஞ்சித் அஸ்தி, பஷ்யாம வேகேன சமாப்யதே.
2: யதுக்தம் ஞேய பரிச்சேத ரூபத்வாத் ஞானஸ்ய
1: அஜ்ஞான விலசிதம், அஜ்ஞானத்தினால இந்த கேள்வி வந்தது.

0: தஸ்ய ஏய விசேஷா சர்வே அத்ர ஆனியந்தே வா. லக்ஷணம் சொல்லும் பொழுது இதர வியாபத்தி அர்த்தம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவுதானே சொல்றது. தாவதையோ வக்தவியம் இது அஸ்மாக்கம் நியம லக்ஷணே. வியாபத்தி அர்த்தம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். தது பிரம்மணா ந சக்யதே வா சக்யதே. ஈதிருகிதம் இது பரிச்சேதம் மாஸ்து பரிச்சேத அசம்பவேபி இத்துக்கு சாஸ்திர விசாரேண ந சக்யதே பச்சாத் பிரத்யக்ஷீபவதி எதா ததா சக்யதே இது எத்திர வியாக்கியானே உத்தம். அது அஹம் ஏகவாரம் வியாக்கியானம் பட்டாமி. நனு பிரம்மணா சர்வாத்மனா பரிச்சேத் பரிச்சேத்யத்வாபாவே வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாஹ பக்த்யா மாம் அபிஜானாதி இது ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் சர்வாத்மனா பரிச்சேத ரூபேண ஜ்ஞானேன பிராப்யதையா வர்ணிதம் பிரயோஜனம் ந சித்யேத். சர்வாத்மனா பரிச்சேத கர்த்தவ்யா இத்தியபி உச்சதே கலு தத் கதம் சங்கச்சதே இது பிருஷ்ட்வா வததி ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் இது சதோஷஸ் ததவஸ்தேவ இது சேத் ந இதரவியாவத்தரவியாவத்தரிச்சேதமாத்திராவலம்பனேனவணமனையோகைக்கவித்யோபசம்ஹாரியகுணமாத்திராவகத்தியாசனஸ்தாக்ஷாத்காரே சர்வாத்மனா நிவர்த்தௌனா நிவர்த்தௌ இல்ல நிர்வர்த்தௌனு பிரிண்டிங் வந்திருக்கு நிர்வர்த்தௌ சாட்சாத்காரகாலே சர்வாத்மனா பரிச்சேத சம்பவான் புரியுது இல்லையா. ஸ்ரவண மனநயோ மனநாபியாம் ஏதாவதேவ அவகந்தவியம் இதரவியாவத்த ரூபேண அவகதம் செய்து உனக்கு ஸ்ரவணம் சரியா போயிடுது அவ்வளவுதான். தனந்தரம் நிதித்தியாசனம் கர்த்தவியம் ததர்த்தம் உபாசிய குணாக கேச்சன அவகந்தவியா பூர்வம் சரியா போயிடுது. ததப்பரம் சாட்சாத்காரோ எதா பவதி ததா பரிபூர்ண ரூபேண பரிச்சேத்தும் சக்கியதே இத்தேவ அபிப்பிராய. அத பரிச்சேத்துமேவ ந சக்கியதே இது யாவான் பரிச்சேத அபேட்சதே தாவத் பரிச்சேத்தும் சக்கியதே ஏவ இது சித்தாந்த கிருத. லக்ஷணேன பரிச்சேதோ ஹி சர்வத்ர லக்ஷ்ய விஷயம் இதரவியாவர்த்ததையா ஜ்ஞானம் லக்ஷணேன பரிச்சேத கிரியதே இத்யஸ்ய கோர்த்தஹ லக்ஷ்ய விஷயகஹ விஷயகம் இதரவியாவர்த்ததையா ஜ்ஞானம் பவதி இத்யர்த்தஹ. பிருதிவி இதர பின்னா கந்தவத்வாதி ஜ்ஞானம் பவதி அர்த்தம். அந்த மாதிரி
1: சர்வாம்சேன ஜ்ஞாதவ்யம்
0: நாஸ்தி நாஸ்தி நாபேக்ஷதே. உபதிஷ்டஸ்ய பிரம்மணஹ லக்ஷணே வேதாந்த வாக்கீர் நிரூபிதே பரீட்சிதே ச பசுது லக்ஷணம் லக்ஷண பரி லக்ஷணம் பரீட்சா உத்தேசா லக்ஷணம் பரீட்சா இது த்ரேதா சாஸ்திராணாங்கதி உச்சது. லக்ஷணம் சொல்றது அதுக்கு அதுக்கப்புறம் பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்றதுன்னா என்ன அர்த்தம் இந்த லக்ஷணம் லட்சியத்துல சரியா இருக்கா இதுதான் அஸ்மாபி வாக்கியார்த்த கிரியத்தைகள். லக்ஷணம் லட்சிய சங்கதம் நா அதிவியாப்தி நா வியாப்தி இதான் லக்ஷண பரீட்சா. இப்ப பிரம்மத்தினுடைய லக்ஷணம் எங்க சொல்றது உபனிஷத்து சொல்றது ஸ்ருதி சொல்றது லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கணும் முதல் அனந்தரம் பரீட்சை பண்ணணும். தரி உபதிஷ்டஸ்ய பிரம்மணா லக்ஷணே வேதாந்த வாக்கியம் நிரூபிதே பரீட்சிதே சதி சதி பரீட்சிதே சாஸ்திரேண சாஸ்திர விசார பத்தியா பரீட்சணம் கர்த்தவியம் தது அஸ்மாகம் நம்மளுடைய வேலை அது பரீட்சிதே சதி தல்லக்ஷணசூன்யேபிய சஜாதீய விஜாதீயேபிய. இந்த லக்ஷணம் எங்க இல்லையோ அதிலிருந்து வியாவர்த்தமா பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லையோ. பிருத்திவியாக கந்தவத்வே லக்ஷணே உக்தே தஸ்மிஷ்ச பரீட்சிதே ஜலம் ந பிருத்திவி ஆயுர் ந பிருத்திவி இந்த கந்தவத்தம் என்ற லட்சணம் எங்க இல்லையோ தேபிய சர்வேபிய வியாவர்த்தர் லபியதே சஜாதியேபிய விஜாதியேபியச்ச வியாவர்த்தர் லபியதே. சஜாதியாக திரவியத்வேன சஜாதியா விஜாதியாக குணாதயா குண கர்ம சாமான்யம் விஜாதியா எவஞ்ச லட்சணஸ்ய பிரயோஜனம் சொல்றா சஜாதிய விஜாதிய சர்வ வியாவர்த்தி கேனசித் ரூபேண சஜாதியாக அலக்ஷியாக ஏ பவந்தி பசந்து லக்ஷியாணாம் சர்வேஷாம் சங்கிரஹ அலக்ஷியேபியோ வியாவர்த்தி அலக்ஷியம் திவிதம் சஜாதியம் விஜாதியஞ்ச பிருத்திவீத்வேன சஜாதியானாம் சங்கிரஹ ததபேக்ஷியா வியாபக தர்மஹ திரவியத்வம் திரவியத்வன ரூபேண சஜாதியாக ஏ ஜலாதயஹ ததோ வியாவர்த்தி குணத்வாதி கர்மத்வாதி ரூபேண அத்தியந்தம் விஜாதியாக பதார்த்தாக அன்யே பதார்த்தாக தேபியோபி வியாவர்த்தி ஏதாவது லக்ஷணஸ்ய பிரயோஜனம் இது பாலாஹ அப்படி படந்தி தத்வதேவ அத்ராபி பிரம்மணா லக்ஷணே உக்தே தேன லக்ஷணேன பிரம்ம விஜாதியனாத பிரம்ம சஜாதியமே ஒண்ணு கிடையாது. அதனால கந்தவத்வேன லக்ஷணேன பிருத்திவி சஜா பிருத்திவித்வேன சஜாதியானாம் சர்வேஷாம் சங்கிரகோ பவதினு சொன்னேன் இல்லையா அது இங்க தேவையில்லை. ஏன்னா பிரம்மத்வேன சஜாதியமா ஒண்ணு கிடையாது ஏகமேவ அத்விதீயம் இருக்கிறதுனால சஜாதிய சங்கிரக ரூபமான பிரயோஜனம் இங்க கிடையாது. அதனால விஜாதிய வியாபர்த்தி வேணும் தத் பிரயோஜனம் அத்த வர்த்தது. கேவலம் ஏக வியக்தி மா ஏகமேவ வியக்தி ஏகைவ வியக்தி லக்ஷ்யபூதா பவதி தத்ர சஜாதிய சங்கிரஹான்னு சொல்ல முடியாது. இப்ப ஆகாசஸ்ய லக்ஷணம் உச்சது. த ತಾರ್ಕಿಕ ಈ ಆಗ

0: சாஸ்திரி லட்சணம் உச்சது. சஜாதிய சங்கிரகார்த்தம் சொல்ல முடியாது, சஜாதியம் கிடையாது, ஒன்றுதானே இருக்கு. அந்த மாதிரி இது ததா அவகந்தவியம் தல்லக்ஷணசூன்யேபிய தத் சஜாதிய விஜாதியேபிய தத் இதர சகல பதார்த்தேபிய வியாவிருத்தஸ்வரூபம் எது தத் பிரம்மா இது விஜ்ஞாயதே. ஸ்பஷ்டம் இல்லையா? அத சமீச்சீனோயம் பிரம்ம விஷய சாஸ்திராரம்ப பிரம்ம விஷயகமான இதம் பிரம்ம விஷயகமா விஷயகம் இதம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் இது எது எதுக்தம் சூத்திரகாரேண தத் சமீச்சீனமேவ எது அசந்திக்தம் அப்பிரயோஜனம் ச தத் ஹலு பிரேக்ஷாவதாம் விசாரகக்ஷியாம் ஆரோஹதி எது அசந்திக்தம் அப்பிரயோஜனம் ச தத் ஹலு ந பிரேக்ஷாவதாம் அண்ணான் இருக்கு ந பிரேக்ஷாவதாம் விசாரகக்ஷியாம் ஆரோஹதி எது அசந்திக்தம் எந்த விஷயத்துல சந்தேகமே இல்லையோ எது எதுக்கு பிரயோஜனமே இல்லையோ அது விசாரத்துக்கு விஷயமா வராது. பிரேக்ஷாவதாம் பிரேக்ஷாவதம் புத்திமதாம் விசாரஸ்ய சக விஷயம் பவதி இது பாமதி வாக்கியம். எது அசந்திக்தம் அப்பிரயோஜனம் ந தத் பிரேக்ஷாவத் பிரதிபித்ஸா கோச்சர யதா ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கட கரடதந்தாவா பாமதி வாக்கியம் ஆரம்பத்திலேயே இருக்கு. யதா ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கட ஸ்பீதாலோகம்னா பளிச்சுண்டு வர்ற பிரகாஷம் மத்தியானே மகான் பிரகாஷ வர்த்தது கிரவுண்ட் மத்தியே அத்த கஷ்டன கட ஸ்தாபிதா இது கிமர்த்தம் உக்தம் இத்துக்கு அது கடம்னு ஸ்பஷ்டமா தெரியும் இல்லையா? சந்தேகம் நாஸ்தி. ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கட அயம் கடோ நவா இது விசாரஸ் விஷயம் பவதி சந்தேக அபாவத். கரடதந்தாவான் கரடம்னா காக்கான் அர்த்தம் காக்கை காக்கைக்கு எத்தனை பல்லு விசாரம் நடக்குமா? ஏன் சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இருக்கோ இல்லையோ? சந்தேக அஸ்தி பரந்து பிரயோஜனம் நாஸ்தி. ஏன் சந்தேகே சத்தியப்பி பிரயோஜனம் நாஸ்தி சேத் விசாராய நகச்சதி. பிரயோஜனம் வர்த்ததே சேதபி இதானிம் கடோ நவா இது விசாரஸ்ய பிரயோஜனம் பவதி பரந்து சந்தேகோ நாஸ்தி கிமர்த்தம் விசார இது. ஏன் இயம் வியாப்தி எத்திர எத்திர பிரேக்ஷாவத் ஜிஜ்ஞாசா விஷயத்துவம் தத்திர தத்திர சந்திக்தத்வே சதி சப்ரயோஜனத்துவம் சந்திக்தத்வே சதி சப்ரயோஜனத்துவம் சந்தேகமும் இருக்கணும் விசாரத்தினால பிரயோஜனமும் இருக்கணும் தத்தைவ பிரேக்ஷாவதாம்
1: பிரயோஜனம் வர்த்தது
0: ஈஷத் சந்தேகோபி இதானியம் சந்தேகா பாவேபி. இப்போ ஒரு விஷயம் நம்ம கண்ணால நல்லா பாத்துருக்கேன் ஆனாலும் அதுக்கு ஒரு யுக்தி இருக்குன்னா இன்னொரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தோன்றது இல்லையா? சில சமயத்துல எதுக்குன்னா இப்ப எனக்கு சந்தேகம் இல்லட்டா கூட இனிமே ஒரு சந்தேகம் வரலாமோ எது சந்தேகா கஷ்டித் அகச்சே ஏது ததேவ வா அந்யத் வா இது ஏவம் வா ஏவம் நபவதி வா இது எது சந்தேக பஷாத் கதாச்சித் சாத் தத் சந்தேக நிவர்த்தியர்த்தம் ஏகா யுக்திரபி லபியதே சேத் சம்யக் பவதி இது. ஏவஞ்ச பஷாத் சம்பாவித சந்தேகம் ஆதாயாபி பவதி இத்தேவ. அதான் சம்பாவிதா கஷ்டித் சந்தேகா சாத் சேத் அது கூட வரக்கூடாதுன்றதுனால ஒரு யுக்தி கூட கலெக்ட் பண்ணி வைக்கிறது ததர்த்தம் அப்படி விசாராக பவந்தி. சரி அஸ்திய து வேதாந்த சாஸ்திர விசாரஸ்ய பிரமாண யுக்தி ஆபாச பிரதிபாச வசாத் சந்தேகாஸ்பதம் பிரம்ம விஷயோ பவதி. பசியந்து சந்தேகாஸ்பதம் பிரம்ம விஷய சாஸ்திரஸ்ய விஷயக சந்தேகாஸ்பதம் பிரம்ம கதம் சந்தேகாஸ்பதம் பிரமாண யுக்தியாபாச பிரதிபாச வசாத் பிரமாணாபாச யுக்தியாபாச பிரத்யேகம் அன்வய பிரமாணம் அப்பிரமாணம் அப்பிரமாணம் பிரமாணமா தோன்றது அயுக்தி யுக்தியா தோன்றது அப்படி எல்லாம் இருக்கும்போது பிரமாணாபாசம் ஹேத்வாபாசம் சொல்ற மாதிரி யுக்தியாபாசம் அதெல்லாம் அங்கங்க தோன்றது அதனால பிரம்ம சந்தேகாஸ்பதம் பவதி இது கிருத்வா சந்தேகாஸ்பதம் பிரம்ம அபி விஷயோ பவதி இத்துக்கே சாட்சாத் விஷயஸ்து வாக்கியம் பிரம்ம பிரதிபாதகம் வாக்கியம் வாக்கியத்வாரா பிரம்ம அபி விஷய சாஸ்திரஸ்ய விஷய சாஸ்திரம் கிங் கரோதி வாக்கியம் ஸ்வீகரித்த வாக்கிய தாத்பரிய நிச்சயாய பிரவர்த்ததே வாக்கியம் கிம் பரம் இத்துக்கே பிரம்ம பரம் தரி வாக்கிய பிரதிபாத்தியம் பிரம்ம அபி சாஸ்திரஸ்ய விஷய வாக்கியம் அபி விஷய இது வக்தும் சக்யதே. பிரம்ம விதாப்னோதி பரம் ஞாத்வா சிவம் சாந்திம் அத்தியந்தமேதி சிவம் தம் ஞாத்வா அமிர்தா பவந்தி தம் அக்ரதும் பஷ்யதி வீதசோகா தாது பிரசாதான் மஹிமானம் ஈஷம் ആത്മാനം അരണിം കൃത്വ പ്രണവം ചോത്തരാരണിം ധ്യാന നിർമ്മന്ധനാദേവ ധ്യാന നിർമ്മഥനാദേവ പാശം ദഹതി പണ്ഡിത ജ്ഞാത്വാ ദേവം ഉച്യതേ സർവഭാഷൈഃ ഇത്യാദി ശ്രുത്യനുസാരേണ തദുപാസനയാ അസ്യ അധികാരിണഃ പാശവിച്ഛേദലക്ഷണ മുക്തി പ്രയോജനം ച അസ്തി ഇതി പ്രഥമാധികരണേ അത്ര പ്രതിപാദിതം ഇതി അത്ര പ്രായണ വാക്യാനാം അർത്ഥസ്തു സ്പഷ്ടഃ ഏകം വാക്യം മധ്യേ കിഞ്ചിത് അലങ്കാരപൂർവകം ആഗതം തത് വദാമി ആത്മാനം അരണിം കൃത്വ പ്രണവഞ്ച ഉത്തരാരണിം അത് യാഗത്തില് യാജ്ഞികൾ ഉത്തരാരണി അധരാരണി എന്നിട്ട് അരണി അരണിനാ അഗ്നിം പ്രജ്വാല്യ തരി അധരാരണി ഉത്തരാരണി അന്ത മാതിരി ഇങ്ക അധരാരണിയായിരുക്ക് കൂടുതൽ എന്ന സാക്ഷാത് പരമാത്മ തത്വം തത്ര ഉത്തരാരണി എന്ന പ്രണവം പ്രണവത്തെ ഉത്തരാരണിം കൃത്വ പ്രണവഞ്ച ഉത്തരാരണിം നിർമ്മഥനം കർത്തവ്യം ഖലു നിർമ്മഥനസ്ഥാനെ അത്ര കിം വർത്തത്തെ ധ്യാനം സൂക്ഷ്മേക്ഷികയാ തത് സ്വരൂപസ്യ അന്തഃ അവഗാഹനം പരിശീലനം കൃത്വ തേന കിം ഭവതി പാശം ദഹതി പണ്ഡിതഃ ശാസ്ത്രനിശ്ചയം ശാസ്ത്രോക്തരീത്യാ അർത്ഥനിശ്ചയവാൻ പ്രഥമത ശ്രവണമനനാഭ്യാം തതഃ പരം ഏവം കരോതി ഇത്യേവം പ്രയോജനം സ്പഷ്ടം ശ്രുത്യാ ഉക്തം ഇതി കൃത്വ ശാസ്ത്രവിചാരാത്മകം ഇതം വാക്യാർത്ഥവിചാരാത്മകം ഇതം ശാസ്ത്രം ബ്രഹ്മവിചാരാത്മകം ശാസ്ത്രം ആരംഭണീയം ഇതി അത്ര പ്രതിപാദിതം അക്രതും സങ്കല്പസ്യ അവിഷയ അഥവാ ക്രതുഹു യാഗഹ ഇതി വാ സ്വീകർത്തും ശക്യതെ അനേകധാ അർത്ഥോ വർണിതഃ ഇതഃ പരം വാക്യാനി ആഗച്ഛന്തി ഇദാനീം പശ്യാമ
2: ഓം നമഃ ശിവായ You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம், ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.